6ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 5:49 35 நொடி. மத்திய அலை 1115 கிலோஹெர்ஸ். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று சகவரிடம் 1948 வைசாக மாதம் 13 தேதி 2020

நாளொரு குரல் இன்று வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்திலிருந்து 58வது குரல் பா இடம்பெறுகிறது. பெற்றால் பெரின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பொருள்: கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். மீண்டும் குரலும் பொருளும்: பெற்றால் பெரின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். நாளொரு குரல் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோடை உழவு கோடி நன்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், நெகிழியை தவிர்ப்போம், கடல் உயிரினங்களை காப்போம். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் குறித்து அதன் தலைமையாசிரியர்

ஆசிரியர் ஆர் மணிவேல் அவர்கள் தரும் தகவல்கள். 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தினை உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9:00 அரங்கிசை எஸ்கே ஏழுமலை மற்றும் எஸ்கே குமார் குழுவினரின் நாதஸ்வர இசை பி எஸ் மணவாளன் அவர்கள் தவில். 10:02 திரை இசை. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 திரை இசை. 2:15 என்றும் இனியவை. 2:40 தாள தரங்கம் ஏ தேவநாதன் அவர்களின் மிருதங்க இசை தாளம் ஆதி. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 திரை இசை. 3:30 சங்கீத சாரல் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 நாடகம் ஆட்கொண்டார் எழுதியவர் முனைவர் பி ஆறுமுகம் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் கம்பர் ஜெயராமன் ஹெரான் ராமசாமி செந்தாமரை மன்னை ஜெயராமன் டி எஸ் லலிதா ஏ ராமசாமி வி வீரம்மாள் எஸ் சந்தானம் டி என் மங்களம் ஆகியோர். பாடல்கள் எஸ் சித்ரா நெல்லை ஏ சுப்பிரமணியன் அமைப்பு வி சக்கரவர்த்தி படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாலை 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் கோட்டூர்சாமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். மாலை ஐந்து முப்பதுக்கு சிறுவர் பூங்கா. புதுச்சேரி புறநாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:10 திரை இசை. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் குறித்து அதன் தலைமை ஆசிரியர் ஆர் மணிவேல் அவர்கள் தரும் தகவல்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் கோடை உழவு மற்றும் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானியம் மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 - 8:35 திரை இசை. 8:30 செய்தி அறிக்கை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா. இதில் நீரஜ் மிஸ்ரா வழங்கும் சித்தாரிசை படைப்பு ஆகாஷ்வாணி வாரணாசி டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 - 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 - 10:00 - 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 - 8:30 நம்ம புதுவை. 8:55 சைபாளி நின்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை. 10:02 கெட்ஸ் செட் கோ இணைய வழி கேம் ஷோ.
11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய

0: 7 in stipulated 20 overs. The India Meteorological Department has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Kerala, Mahi, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
3: மனித வாழ்க்கையில் கல்வி மட்டுமல்ல, நல்ல பழக்கங்களும் ஒழுக்கமும் மிக முக்கியமானவை. இதையே ஆச்சாரக்கோவை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறல், எந்நாளும் தீமை செய்யாமை, இந்நான்கும் மனிதருக்கு அழகாம். இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நான்கு நல்ல பண்புகளை கூறுகிறது. நன்றியறிதல், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு மனிதனின் மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். பொறுமை, பொறுமை மனிதனை உயர்த்தும். கோபம் வாழ்க்கையை கெடுக்கும். அதனால் பொறுமையும் அமைதியும் மகிழ்ச்சியை தரும். ஒழுக்கம் மற்றும் மரியாதை மனிதனுக்கு அழகு. ஒரு முறை ஒரு பெரிய தமிழ் புலவர் ஒரு அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு பல புலவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அந்த புலவரை பார்த்து பொறாமை கொண்டார். அவர் முன் அனைவரும் இருக்கும் பொழுது அவரை அவமதிக்க முயன்றார். உங்கள் கவிதைகள் மிக எளிமையாக இருக்கின்றன, அதில் பெரிய சிறப்பென்ன என்று கேலி செய்தார். அந்த புலவர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக பதில் கூறினார், கவிதை உயரமாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு ஆழமான பதில்! அந்த அமைதியும் பணிவும் அனைவரையும் கவர்ந்தது. அவமதித்த புலவரே பின்னர் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். பணிவுதான் உண்மையான ஒழுக்கத்தின் அடையாளம். இனிமையாக பேசுதல். நாம் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் மனிதர்களை ஒன்றிணைக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல மனதுடன் வாழ்வதே நல்ல மனிதனின் அடையாளமாகும். இதனால் ஆச்சாரக்கோவை நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி நன்றி, பொறுமை, இனிய சொல், தீமை செய்யாமை. இவை மனித வாழ்க்கையின் அடிப்படை நெறிகள். இந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். நல்லொழுக்கம் என்பது வாழ்வின் நன்னடத்தை. நேர்மை, வாய்மை, பொறுமை மற்றும் பிறரிடம் கனிவாக நடத்தல் போன்ற உயரிய பண்புகளை கடைபிடிப்பதாகும். இது இன்பமான நல்வாழ்க்கைக்கு வித்தாக அமைகிறது என்கிறது திருக்குறள். மேலும் வள்ளுவர் கூறுகிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஆகவே இனிய சொல் பேசுவது என்பது எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களில் ஒன்று. இனிமை, மேன்மை, பெருமை, இனிமையான சொற்களையே நாம் பேச வேண்டும். இது நன்மை பயக்கும். பெருவாயின் முள்ளியார் ஆச்சாரத்தின் வித்துக்களாக நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு அற்ற அறிதல், நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய 8 பண்புகளையும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்கிறார். மேலும் இவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்றும் குறிப்பிடுகிறார். வள்ளுவரும் ஒழுக்கத்தை தான் ஒரு முக்கிய பண்பாக அறிவுறுத்துகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி போற்ற வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த ஒழுக்கம்தான் ஆச்சாரக்கோவை கூறும் நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறுவது மற்றும் தீமை செய்யாது இருத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் கற்ற கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அறம் சார்ந்த கல்வியை பயில வேண்டும். கற்றதை பிடித்து ஒழுக வேண்டும். படித்த வழியே நூல் கூறும் நல்ல வழியில் நடப்பது நன்மை பயக்கும். மேலும் பெரியோர் சொல் மதித்து, பெற்றோர் பெயர் கெடாது, ஆசான் சொல் உண்மை என்று வாழ்க்கையை மேற்கொண்டால் பேறு பெற்று பெருவாழ்வு வாழலாம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.

திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 20 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் கோடை உழவு கோடி நன்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

எதிகள். இன்றைய நிகழ்ச்சியில் கோடை உழவு கோடி நன்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: நைட்டு பெஞ்ச மழையில் நம்முடைய நிலங்களெல்லாம் எவ்வளவு பசுமையாக அழகாக இருக்கு. சரி, கைத்து காட்டில் உட்காருவோம்.
1: கர்த்தமுத்து, எப்பா கர்த்தமுத்து,
0: யார் இது காலையில் இந்த நேரத்தில் பாட்டு பாடிருமோ டிஸ்டர்ப் பண்ணுறது?
1: எப்பா கர்த்தமுத்து.
0: ஓ காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா கைத்து கட்டில் படுத்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க?
0: காத்தமுத்தா, நைட்டு தான் ரொம்ப ஜோர்னு மழை பெஞ்சுதா, நல்லா சூப்பர் மழைப்பா. பூமி தாயை நல்லா குழுகுழுன்னு இருக்கிறா. காலையில் பார்க்குற இடமெல்லாம் அப்படியே இயற்கை காட்சியோட அழகாக இருந்ததா? அப்படியே பாட்டு வந்தது பாடிக்கிட்டே இருந்தேன். அறுவடை வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷமாக இருக்கிறான். அடுத்த போக இன்னும் ஒரு மாதம் இருக்குது.
1: எப்பா கருத்தமுத்த, சரி மழை பெஞ்சது பாட்டு போடலான்னு பாடுற.
0: ஆமாம்,
1: அது என்ன அந்தி மழை? சாயந்தரத்தில் பெய்கிற மழையை பற்றி காலையில் பாடுற?
0: ஏதோ ஒரு மழைப்பா, சந்தோஷத்தில் பாடினா.
1: சரிப்பா சரிப்பா, மழை பெஞ்சது நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான்.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஆனால் இந்த கோடை காலத்தில் மழை
0: பெய்யுதுன்னா
1: நாம் கோடை உழவை உடனே செய்யணும்பா.
0: காதுமுத்த, அறுவடை முடிஞ்சு போச்சு, அடுத்த போகம் அடுத்த மாதம்தான், அது வரைக்கும் ஜாலியாக இருப்போமே.
1: அப்படிலாம் இருக்கக்கூடாது கர்த்தமுத்து.
0: ஏம்பா?
1: கோட உழவு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் மழை பெஞ்சதுன்னா உடனே ஒரு உழவு போட்டுடணும் கோடை காலத்தில்.
0: எதுக்கு கர்த்தமுத்த?
1: எப்பா கோடை காலத்தில் மழை பெய்யறது எப்பயாவது தான் பெய்யுது.
0: ஆமாம்.
1: கோடையில் வயல்லாம் வந்து பாலம் பாலமாக வெடிச்சு கிடக்கும். நம்ம நெல் அறுவடை செஞ்ச தாழெல்லாம் அப்படியே கிடக்குப்பாரு.
0: ஆமாம்.
1: இப்போ மழை பெஞ்ச உடனே வந்து நிலம் வந்து கொஞ்சம் புலபுலப்பாகுது இல்லை?
0: ஆமாம்.
1: அந்த நேரத்தில் நாம் ஒரு உழவு போட்டோம்னா இந்த நெல் தாழெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மண்ணுக்குள்ளார போய் அப்படியே நல்லா மக்கி நாம் அடுத்த பக்கம் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு நல்ல உரமாயிடும்பா.
0: ஓ அருமைப்பா,
1: இதுக்கு ஒரு வாய்ப்புப்பா இந்த கோடை உழவு.
0: நீ சொல்கிறத பார்த்தா இந்த கோடை உழவில் நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே சொல்லுப்பா.
1: சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன்ப்பா. நான் ஒன்று சொன்னேன், என்னது, களைச்செடியோ அல்லது தாழோ இதெல்லாம் மடக்கி உழுதோம்னா மண்ணுக்குள்ளார மக்கி போய் நல்ல உரமாயிடும். ஒன்று.
0: சரி.
1: ரெண்டாவது, பாலம் பாலமாக வெடிச்சிருக்கும் போது நிறைய வெப்பம் உள்ளே இறங்கி மண்ணில் வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய உயிரினங்கள் பாக்டீரியாலாம் இருக்குல்ல, எல்லாம் இறந்து போயிடும். இப்போ நல்லா உழுது போட்டுட்டோம்னா மழை பெய்யும் போது தண்ணி நல்லா உள்ள வாங்குது இல்ல, அப்போ மண்ணுக்குள்ளார ஈரம் காக்கப்படுது. அப்போ அந்த பாக்டீரியாக்கள்லாம் இன்னும் அதிகமாக வளர்ந்து பின்னாடி நாம் பயிர் செய்யும் போது நம்ம பயிருக்கு அதுங்க உதவி செய்யும். இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா, கண்ணுக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள்ள நடக்குது இதெல்லாம்.
0: ஓஹோ அப்படியா, இன்னும் வேற என்ன இருக்குதுப்பா?
1: கோடை உழவு செய்யறதுனால களைகள் கட்டுப்படும்.
0: சரி.
1: ஏன்னா கோரை கிழங்கு மாதிரி செடிகள் என்ன செஞ்சிடும், அது கோடை காலம் உருவான உடனே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கும் போது கிழங்கை உற்பத்தி பண்ணி மண்ணுக்குள்ளார வச்சுட்டு அது இறந்து போயிடும்.
0: ஓஹோ.
1: மேலே பார்த்தோம்னா களைச்செடியே ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் கலையோடைய அந்த கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளார இருக்குது இல்லையா, பின்னாடி தண்ணி பாய்ச்சி நாம சேட வைக்கும் போது அந்த களைச்செடி டபக்குன்னு முளைச்சி மேலே
0: வந்துடும்.
1: அப்புறம் நமக்கு மீண்டும் தொந்தரவு.
0: ஆமாம்.
1: அப்போ இந்த களைச்செடியோடைய அந்த கிழங்கு இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கோடை உழவுல நம்ம பெரட்டி மேலே கொண்டு வந்து மண்ணில் போடும்போது காக்கா குருவியும் சாப்பிட்டுட்டு அது இறந்து போயிடும். இல்லாட்டினா வெப்பத்தினாலேயே அந்த கிழங்கு எல்லாம் இறந்து போடும்பா. இப்படி களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியான ஒரு வழிப்பா இந்த கோடை உழவு.
0: இவ்வளவு விஷயம் இருக்குது இந்த கோடை உழவுல.
1: இது போகப்பா நம்ம பயிருக்கு கெடுதல் செய்யக்கூடிய அந்த பூச்சிகள்லாம் இருக்குது இல்ல.
0: ஆமா.
1: பயிர் இல்லாத காலத்துல என்ன பண்ணிடுங்கன்னா முட்டையை விட்டு அந்த முட்டை வந்து ஒரு கூட்டு புழுவா மாறி அது ஒரு கூண்டு கட்டிக்கிட்டு மண்ணுக்குள்ளார போய் இருந்துக்கும்பா. நாம மீண்டும் பயிர் வைக்கும் போது அந்த கூண்டுக்குள்ளார இருக்க அந்த புழு திரும்பவும் அந்த பூச்சியா வெளியில வந்து அது பறந்து வந்து திரும்ப நம்ம செடியில முட்டை விட்டு திரும்பவும் புழு வச்சு அந்த புழு நம்ம பயிரை

0: படுத்தி
1: ஐயோ
0: பிறகு கூண்டு புழுவா மண்ணுக்குள்ளார போய் மீண்டும் மீண்டும் இதே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கும்பா.
1: அப்படியே சுழற்சி முறையில இருக்கும் பொழுது.
0: ஆமாப்பா, இப்ப நாம கோட உழவு பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அந்த மண்ணுக்குள்ள கூண்டு புழுவா இருந்தது பாரு, அது மேல வந்த உடனே வெப்பத்தினால இறந்து போயிடும், இல்லன்னா காக்கா குருவி கொத்தி அதை சாப்பிட்டு. இப்படி நம்ம பயிருக்கு கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: ஓஹோ,
0: பூஞ்சானங்களும் கண்ட்ரோல் ஆயிடுதுப்பா. மண்ணுக்குள்ள பூஞ்சானங்கள் இருந்ததுன்னா இந்த மண்ணை பரட்டி விட்டு மேல தள்ளுறோம் இல்லையா கோட உழவுல, அதுல அந்த பூஞ்சானங்களும் வெப்பத்தினால இறந்து போயிடும். இப்ப நான் சொன்னதுல இருந்து என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வருஷப்படுத்தி சொல்லு.
1: அது முத கோடை உழவுனால நீரை சேமிக்கலாம்னு சொன்ன, களைச்செடிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பூச்சியினுடைய கூண்டு புழுக்களெல்லாம் அழிச்சு பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி பூஞ்சானங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம்ப்பா.
0: இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்லப்பா.
1: ஆமாம்,
0: அதனால் நம்ம கோட உழவு கட்டாயம் செய்யணும்ப்பா.
1: ஆமாம் காத்தமுத்து, ரொம்ப கட்டாயம் நினைக்கிறேன்.
0: இதெல்லாம் போக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேங்களே.
1: ஆ, என்னப்பா?
0: மண்புழு இருக்குல்ல.
1: ஆமாம்,
0: அது இந்த கோட காலத்தில் வயலில் என்ன செய்யும் தெரியுமா? மேலே சூடு தாங்காமல் மண்ணுக்குள்ளார 18 அடி ஆழம் வரைக்கும் போயிடுமா.
1: இது 18 அடி ஆழமா?
0: ஆமாம்ப்பா, அது வரைக்கும் போனதாக கூட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோட உழவு செஞ்சோம்னா மழை பெய்யும் போது தண்ணி அப்படியே வயலில் இறங்கும். எல்லா தண்ணியும் நம்ம வயலுக்குள்ளாரியே இறங்கிறதுனால நம்ம வயலில் ஈரம் காக்கப்படுது.
1: ஆமாம்,
0: அப்போ கீழே மண்ணுக்குள்ளார இருந்த மண்புழு என்ன செய்யும், அது தண்ணி இருக்கிறத உணர்ந்துட்டு மேலே வரும்பா. அப்போ மேலே வர்ற மண்புழு ஒரு பாதையில் வரும், திரும்பவும் அது மண்ணுக்குள்ளார போகணும்னா வேற ஒரு பாதையில தான் போகும். அப்ப மண்ணுக்குள்ளார ஒவ்வொரு மண்புழுவும் பல காற்றோட்ட பாதைகளை உண்டு பண்ணும். அப்ப மீண்டும் ஒரு கோடை மழை பெய்யுதுன்னு வச்சுங்க.
1: ஆமா,
0: அந்த மண்புழு உருவாக்கின பாதை வழியா தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு மண்ணுக்குள்ளார பரவும். இப்படி நீரை வேஸ்ட் பண்ணாம வயல்லயே நீரை கட்டிக்கிறதுக்கு கோடை உழவு ரொம்ப முக்கியம்.
1: இந்த கோடை உழவுல இவ்வளவு ரகசியங்கள், இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கு காத்தமுத்த.
0: ஆமாப்பா, மேல் மண்ணை நாம இத மாதிரி எடுக்காம கோடை உழவு செய்யாம விட்டோம்னா மழை பெய்யும் போது மண்ணுல மேல் சத்து மட்டும் தண்ணியில அடிச்சிட்டு போயிடும். அப்ப மண் வளம் குறைஞ்சு போயிடும், மண்ணுல சத்து குறைவாயிடும். இப்ப மண்ணை வந்து நம்ம நல்லா பொல பொலன்னு உழுது போட்டிருந்தோம்னா மேல் மண்ணை அடிச்சிட்டு போக வாய்ப்பு இல்லை.
1: கரெக்ட்,
0: தண்ணி மண்ணுக்குள்ளாரே இறங்கிடும். அப்ப மண் வளம் பாதுகாக்கப்படுது. இவ்வளவு விஷயம் இருக்குப்பா.
1: கதமுத்த, நீ சொன்னதுல இருந்து கோடை உழவை செஞ்சோம்னா மண் வளம் பாதுகாக்கப்படுது, கலர் கண்ட்ரோல் ஆகுது, நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கெல்லாம் பாதுகாக்கப்படுது காத்தமுத்த.
0: அதனாலதான்ப்பா கோடை உழவு கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம தமிழ்ல இருக்குப்பா. அதனால நீ படுத்துக்கிட்டு சும்மா கிடக்காத, உடனே ஏஞ்சி
1: சரி
0: உன்கிட்டதான் டிராக்டர் இருக்க.
1: ஆமா,
0: சட்டி கலப்பைய போட்டு நல்லா உழவு போட்டு
1: சரி
0: எல்லா வயல்லையும் ரெடி பண்ணி வைப்பா.
1: சரி காத்தமுத்த, டீசல் இல்ல, நம்ம டீசல் வாங்கிட்டு வந்த உடனே இப்போ கோடை உழவு ஓடுறோம்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா. எப்பா போறதுக்கு முன்னாடி எனக்கு 2 எல்னி வெட்டி கொடுத்துட்டு போப்பா.
1: காத்தமுத்த, நீ வருவனு எனக்கு தெரியும், 5 எல்னி வச்சிருக்கான்.
0: சரிப்பா,
1: 2 இப்ப குடிச்சிட, 3 வீட்டுக்கு கட்டி போயிடுப்பா.
0: நீ வர்ற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் பாதுகாப்பா.
1: காத்தமுத்த, நான் போயிட்டு டீசல் வாங்கி வந்துடுறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.

0: நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் கோடை உழவு கோடி நன்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 1 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ECI நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் ECI நெட் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள்

0: அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகா தேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வன விலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து

0: ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, 30 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். நெகிழியை தவிர்ப்போம், கடல் உயிரினங்களை காப்போம். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: அன்பு என்கிற சிறுவன் அந்த வீட்டின் செல்லப்பிள்ளை. ஒரு நாள் மாலை அவன் மிட்டாய் சாப்பிட்டு விட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி வீசினான். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 கோடி டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பதால் திமிங்கலம், ஆமை, பறவைகள் என பல கடல் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் உணவாக தவறாக கருதப்பட்டு உட்கொள்ளப்படுவதால் செரிமான கோளாறு ஏற்பட்டு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மற்றும் அதன் நச்சுத்தன்மை காரணமாக கடல் சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர்த்தன்மை கடுமையான அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கடல் மாசுபாட்டில் பிளாஸ்டிக் கழிவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 11 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் கடல்களில் கலப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பைகள், பாட்டில், அதன் தொப்பிகள் போன்றவற்றை உணவாக நினைத்து ஆமைகள், டால்பின்கள் மற்றும் பறவைகள் சாப்பிட்டு விடுகின்றன. இது அவற்றின் வயிற்றில் தங்கி செரிமான பாதையில் அடைப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துகின்றது. கைவிடப்பட்ட மீன்பிடி வலைகள், காஸ் ஃபிஷிங் கேர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் திமிங்கலங்கள், ஆமைகள் மற்றும் பிற கடல் வாழ் உயிரினங்களை பிடித்து கொண்டு நகராமல் தடுத்து பசி மற்றும் மூச்சுத் திணறலால் 300,000 மேற்பட்ட திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்களை ஆண்டுதோறும் கொல்லப்படுகின்றன. சிதைந்த பிளாஸ்டிக் துகள்கள், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவுகளுடைய துணுக்குகள் கடல் பாசிகள், பாக்டீரியா மற்றும் சிறிய மீன்களால் உட்கொள்ளப்பட்டு உணவு சங்கிலி வழியாக மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. இந்தியாவின் மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள அரிய வகை மீன்கள் மற்றும் கடல் பாசிகள் மீனவர்களால் வீசப்படும் பழைய வலைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகின்றன. பிளாஸ்டிக் கழிவுகள் கடலடியில் படிந்து பவளப்பாறைகள் மற்றும் கடல் பாசியில் சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜனை பெறுவதை தடுத்து அவற்றையும் சிதைக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் மாசுபாடு கடல்வாழ் உயிரினங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த கடல் சூழலையும் மனித ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் எதிர்மறையாக பாதிக்கிறது. இதனை தடுப்பதற்கு நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்க வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும். ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நாம் அப்படியே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவதால் அவை காற்றிலேயும் மழையின் போதும் வாய்க்கால்களில் கலந்து அடைப்பை ஏற்படுத்தி நமது வீடுகளுக்குள் தண்ணீர் உட்புகுவதை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் அதிக வெள்ளப்பெருக்கு காலங்களில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நேரடியாக கடலில் போய் கலந்து விடுகின்றன. கடலில் போய் கலந்து விடுவதால் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் உருவாகி கடல் உயிரினங்களை பாதிப்பதோடு அவர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. நாம் எங்கோ போடக்கூடிய ஒரு குப்பை நேரடியாக கடலுக்கு சென்று கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்குது என்றால் அதனை மாற்ற வேண்டியது நம்முடைய செயல்பாடுகளில்தான். நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒருமுறை பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்துவோம். கடைக்கு செல்லும் பொழுது நம்முடைய பைகளை எடுத்துச் செல்வோம். நம்முடைய பிளாஸ்டிக் பயன்பாடுகளை ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்று சொல்லக்கூடிய மறுசுழற்சி, மறுபயன்பாடு, நம் குப்பைகளை குறைப்பது போன்ற காரணங்களால் கடல்வாழ் உயிரினங்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்வோம். புதுச்சேரி ஒரு கடல் சார்ந்த ஒரு நகரம். இந்த நகரத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகளை நாம் முறையாக கையாண்டு கடலுக்கு செல்லாமல் இந்த குப்பைகளை நாம் தவிர்ப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது

0: நெகிழியை தவிர்ப்போம், கடல் உயிரினங்களை காப்போம். வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. சிந்தனை மலர். சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்போது சிந்தனையை நிறுத்திவிட்டு செயல்படுங்கள். நெப்போலியன் போனபார்ட். சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்போது சிந்தனையை நிறுத்திவிட்டு செயல்படுங்கள். நெப்போலியன் போனபார்ட். சிந்தனை மலர் கேட்டீர்கள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. புதுவை புதுமை.
6: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் தரும் தகவல்கள் மற்றும் புதுச்சேரி ஜவகர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: புதுச்சேரியில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலத்துங்கன் கூறுகையில்,
1: மே 4ஆம் தேதி புதுவையில் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ அதுக்காக ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணியிருக்கு. நம்ம வாக்கு எண்ணிக்கை வந்து 3 மையங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் மோதிலால் நேரு பாலிடெக்னிக், 3 இடத்துல அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையாக 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மளுடைய சிஏபிஎஃப் அண்ட் ஸ்டேட் ஐஆர்பிஎன் மற்றும் நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ், இவங்க 3 பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லேண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து டவுன்லேயும் வந்து விரிவாக பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்டிங் ஹால் வந்து ஒரு உள்ளார வந்து கேண்டிடேட் சைடில் இருந்து கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தடவை புது இன்ஸ்ட்ரக்ஷனான ஈஸியாக இன்ஸ்ட்ரக்ஷன் படி கியூஆர் கோட் ஐடி கார்டு வந்து கொடுக்கப்படும். கவர்மெண்ட் அஃபிஷியல், மற்றபடி இந்த ஏஜென்ட்ஸ், கேண்டிடேட் அவங்க யாருக்குமே வந்து மொபைல் ஃபோன் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து 3 அடுக்கு ஃப்ரிஸ்கிங் இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் முடிவுலையும் வந்து அவங்களுடைய முன்னிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஈஸி அத்தரைஸ்டு மீடியா பர்சனும் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து இந்த கவுண்டிங் ப்ரொசீஜர் வந்து பார்க்க முடியும். போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகள் வந்து காலையில் 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்போம். இவிஎம் ஓட்டை வந்து 8:30 வந்து எண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஆர்வமும் 2 அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த முதல்ல வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் முடித்து டிக்ளேர் பண்ண, அவங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் 2வது அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்க எண்ண ஆரம்பிப்பாங்க.

0: மொத்தமாக நம்ம ஒரு புதுச்சேரியில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து சுமாராக ஒரு 4 மணிக்கு வந்து முடிவடையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கு கோடை கொண்டாட்டம் என்ற இலவச பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ள ஜவகர் சிறுவர் இல்லத்தில் நேற்று தொடங்கிய இந்த பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். இசை, ஓவியம், விளையாட்டு என பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இதுகுறித்து மேலும் விளக்கமாக கூறுகிறார் புதுச்சேரி ஜவகர் சிறுவர் இல்லத்தின் தலைமை ஆசிரியர் திரு ஆர். மணிவேல்.
2: புதுச்சேரி அரசாங்கம் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் கோடை விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ள வகையில் கழிக்கும் பொருட்டு புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் 9 இடங்களில் கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு, தேக்குவாண்டா மற்றும் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சி முகாமானது மே 2 முதல் இனிதே தொடங்கியது. இப்பயிற்சி முகாமில் மாணவர்கள் சுமார் 480 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள். இப்பயிற்சி முகாமில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க நமது ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்கள் 38 மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்திலிருந்து இசை பயிலும் மாணவர்கள், நடனம் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஓவியம் பயிலும் மாணவர்கள், புதுச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ் விளையாட்டு இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் 12 உள்பட மொத்தம் 43 பயிற்றுநர்களை கொண்டு இப்பயிற்சியானது ஜவஹர் சிறுவர் இல்லம் மற்றும் காலாப்பேட்டு, மினி பால்பவன், லாஸ்பேட்டு, வில்லியனூர், நோனாங்குப்பம், பாகூர், திருவண்டார் கோயில், கரியமாணிக்கம் ஆகிய பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இசை, ஓவியம், நடனம், வாய்ப்பாட்டு, இசைக்கருவி மீட்டல், விளையாட்டு, தேக்குவாண்டா, கராத்தே ஆகிய பயிற்சிகளை மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். இப்பயிற்சி முகாமுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் மாணவர்களுக்கு தேவையான மெட்டீரியல்களை சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். இப்பயிற்சி முகாம் 1 நிறைவு பெற்றவுடன் கலைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு நடைபெறும். இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வயது வரம்பானது 6 முதல் 16 பூர்த்தி அடைந்த மாணவர்கள் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம். இவர்களுக்கு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுவர். விண்ணப்பத்தை முன்னரே வழங்கக்கூடிய பெற்றோர்களுடைய விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்களுக்கு சுமார் ஒரு புதுச்சேரி மெயின்பால் 600 மாணவர்கள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு மாணவர்களை சேர்த்துக்கொள்வோம். ஏனைய ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் 250, 300, 150 ஆகிய மாணவர்களை சேர்க்கை நடைபெறுகிறது. தேர்வு எதுவும் கிடையாது. மாணவர்கள் இப்போ அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஐடி கார்டு மட்டும் இருந்தாலே போதும், அவங்களுக்கு இந்த கலைகளை கற்றுத்தரும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பயிற்சி முகாமானது காலை 9 முதல் 12 வரை நடைபெறும். ஒரு மாணவர்களுக்கு 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் 1 இசைக்கருவியும் 1 விளையாட்டு, ஓவியம் ஆகிய பயிற்சிகளை மாற்றி கற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு மாணவர்கள் வந்து நடனம், ஓவியம், விளையாட்டு ஆகிய பிரிவுகளில் 100 மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. இசைக்கருவி மீட்டல் மேற்கத்திய இசைக்கருவிகளான கீபோர்டு, வெஸ்டர்ன் ட்ரம்ஸ், கித்தார் ஆகிய பிரிவுகளில் மாணவர்களின் எண்ணிக்கை 20 அளவிலே உள்ளது. இந்த அரிய கலைகளை வந்து புதுச்சேரி அரசாங்கம் கற்றுத்தர ஏற்பாடு செய்துள்ளதால் மாணவர்களுடைய ஆர்வமாக இதில் கலந்து கொள்கிறார். அவர் வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அவர்களுடைய கவனம் செல்போனில் இருந்து இந்த மடைமாற்றம் செய்ததற்கு ஜவஹர் பால்பவன் ஒரு ஏதுவான அமைப்பாக இருக்கிறது. இங்கே விளையாட்டு வந்து இன்டோர் கேம் முழுவதும் கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஷட்டில், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட் ஆகிய பயிற்சிகள் வெளியரங்க விளையாட்டுகளாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்ளரங்க விளையாட்டுகளாக செஸ், கேரம் ஆகிய விளையாட்டுகள் கற்றுத்தரப்படுகிறது. மாணவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் போதுமான நிழல் தரக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி இயற்கையான சூழலில் நடைபெற்று வருகிறது. அதனால் இங்கு காலை 9 முதல் 12 வரை வெயிலுக்கு முன்பாக மாணவர்கள் தங்கள் பயிற்சியை முடித்து பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். கோடை கொண்டாட்டம் என்பது மே 2 முதல் 31 வரை மட்டுமே நடைபெறும். ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் அன்றாட நடவடிக்கைகளான ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸஸ் ஒவ்வொரு வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:30 முதல் 6:30 வரை நடைபெறுகிறது. 2 ஒவ்வொரு நாளும் வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வேலை நாட்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ ரெகுலர் கிளாஸுக்கு நம்மளுடைய பால்பவன் ஆசிரியர்கள் மட்டுமே பயிற்சி அளிக்கிறாங்க. கோடை முகாமுக்கு மட்டும் வெளியிலிருந்து பயிற்சி ஆசிரியர்களை கொண்டு இப்பயிற்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஈவினிங்ல வந்து கிராமிய நடனம், பரதம், வாய்ப்பாட்டு இசை, ஓவியம் மற்றும் வீணை, வயலின், மிருதங்கம், மேற்கத்திய இசைகளான ட்ரம்ஸ், கித்தார், கீபோர்டு மற்றும் உடற்கல்வி ஆகிய பிரிவுகளில் மாணவர்களுக்கு ரெகுலர் கிளாஸ் நடத்தி வருகிறோம். அதில் மாணவர்களுக்கு 6

0: கைது பூர்த்தியடைந்த அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மாலை 4 மணிக்கு மேல் தங்கள் பள்ளி முடிந்த பிறகு 4:30 மணியிலிருந்து இப்பயிற்சி முகாமில் சேரலாம். ஈவினிங் கிளாஸ் ஜூன் மாதம் கோடை கொண்டாட்டம் முடிந்தவுடன் ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து அரசு பள்ளிகள் தொடங்கும். பள்ளி துவங்கியவுடன் அன்றையிலிருந்தே நாங்கள் மாலை வகுப்புகளுக்கான விண்ணப்பங்களை வழங்கி மாணவர்களை சேர்க்கை பெற்றுக்கொள்வோம். இந்த கோடை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் தினசரி வகுப்புகளுக்கு மாலை வேளையில் வருகை புரிவார்கள். இவங்க கோடை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஜவஹர் சிறுவல் இல்லத்தின் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். மாணவர்களுக்கான பள்ளி அளவிலான விளையாட்டு மற்றும் இசை, நடனம், ஓவியம் ஆகிய போட்டிகள் நடத்தப்படும். மாணவர்கள் கலை விழாவில் இந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் பரிசுகளும் வழங்கப்படும். கலையில் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஜவஹர் சிறுவர் இல்லத்திலிருந்து தங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பயில்வதற்கு இச்சான்றிதழ் ஒரு அடிப்படை கருவியாக அமைந்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: நேயர்களின் நினைவிற்கு, இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் கோட்டூர்சாமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும் ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 200,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிதாத் மற்றும் டுபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: இருக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21 நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 தொடங்கி மாலை 5 வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5,432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்டை காவல்துறை தலைவர் திரு சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டிக் கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில்

0: இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும், இது முக்கியமான கேள்வி, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. ஆஸ்துமா வந்து பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் யாருக்கு வேணா வரலாம், ஆனா காரணங்கள் தான் வேற வேற. இப்போ குழந்தைங்களுக்கு வருதுன்னா அது முக்கியமான காரணங்கள் என்ன பாத்தீங்கன்னா, பரம்பரையா வருதுதான் சின்னவங்களுக்கு வரும். இப்போ அப்பா அம்மாக்கு இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வரும். இந்த மாதிரி பரம்பரையா வரக்கூடியது வந்து சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி காமனா வரும். அவங்களுக்கு அறிகுறிகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு சின்ன சளி வந்தாலே அவங்களால தாங்க முடியாது. அவங்களுக்கு சளி, இரும்பல், மூச்சு வாங்குறது எல்லாமே அறிகுறிகளும் இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு வர ஆஸ்மான்றது வித்தியாசமான ஆஸ்மா. அவங்களுக்கு பரம்பரை அலர்ஜி இருக்கும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எப்படி வரும்னா, அடிக்கடி இந்த டஸ்ட் சுவாசிக்கும் போதோ அடிக்கடி இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது தான் அவங்களுக்கு காமனா வரும். இந்த மாதிரி ஆஸ்மா அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது, அவங்களுக்கு வேறுபட்டுட்டே இருக்கும். அவங்களுக்கு வறட்டு இருமல் மூலமா வெளிப்படும், வெறும் தும்மல் மூலமா வெளிப்படும், மூச்சு வாங்க மூலமா வெளிப்படும். கரெக்டா ஆஸ்துமாக்கு அறிகுறிகள் இருக்கணும் அவசியம் கிடையாது, மாற்றங்கள் இருக்காது, தொடர்ந்து இருக்க வாய்ப்பு உண்டு. இது மாதிரி மாறுபட்டுட்டே இருக்கும், அவங்க குணப்படுத்தவும் கஷ்டமா இருக்கும். இப்ப நார்மலா ஆஸ்துமாக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடனே சரியாயிரும், ஆனா இது மாதிரி பெரியவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு குணமாக ஆகாது, அவங்களுக்கு நீண்ட காலம் டைம் எடுத்துக்கும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மருந்து மாத்திரை கொடுக்க இருக்கும். வேற யாருக்கெல்லாம் வரலாம் பார்த்தோம்னா, குறைப்பிரசவம், ப்ரீ மெச்சூர் பேபிஸ், அப்புறம் லோ பர்த் பேபிஸ் சொல்லுவாங்க, பிறக்கும் போதே வெயிட் கம்மியா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்துமா வர ரிஸ்க் அதிகம் சொல்லிட்டு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த காலகட்டத்தில் அதிகம் ஒபிசிட்டி இருக்கு, உடல் பருவம் நிறைய பேர் இருக்கு, அவங்களுக்கும் ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா ஆஸ்துமா அறிகுறிகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கண்டு அறியப்பட்டிருக்கு. அடிக்கடி இப்போ பொல்யூஷன் அதிகமா ஆகுது, ஃபேக்டரி மில் எல்லாம் வேலை செய்யறாங்க, சோ அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கும் இப்பெல்லாம் அதிகமா வருது. அப்புறம் ஃபேக்டரி பக்கத்தில் இருக்க மக்களும் அடிக்கடி ஃபேக்டரியில வர பொல்யூஷன் சுவாசிக்கும் போதும் ஆஸ்துமா வர அறிகுறிகள் அதிகம். இது மாதிரி ஏர்லியா சீக்கிரமா பிறந்த உடனே அவங்களுக்கு இந்த பொல்யூஷன், இந்த ஏர் படும்போது அவங்களுக்கு ஆஸ்துமான்றது வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முக்கியமா இந்த ஃபேக்டரி பக்கத்துல வாழ்ற மக்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த தூசி போகலாம் படம் பட அவங்களுக்கு இந்த உடம்பே அலர்ஜி உடமா மாற வாய்ப்பு அதிகம். இப்ப வீட்டுல இருக்க யாருக்காவது ஸ்மோக் பண்றாங்க, பசங்க வந்து அதை சுவாசிக்கும் போது வளர வளர அவங்களுக்கு இந்த அலர்ஜி உடமா மாற வாய்ப்பு உண்டு. அதனால ஃபேக்டரி நேரமாக வாழ்ற மக்களும் வீட்டில் வந்து புகை பிடிக்கும் போது கூட இருக்கவங்களுக்கும் ரிஸ்க் ரொம்ப அதிகம், ஆஸ்துமா மாறுறதுக்கும் ரொம்ப அதிகம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
6: எழுதி எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர்.

0: ஓரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30, 38 நொடி.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: எப்பவும் சுத்தமாக இருக்கணும், அதுதான் நல்லதுன்னார் ஒருத்தர். நான் அப்படி தான் சார் இருக்கிறேன், தினம் 2 வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன்னார் இன்னொருத்தர். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார், மனசும் சுத்தமாக இருக்கணும்னார் அவர். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர். ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொருத்தம்னார் அவர். ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அந்த முயற்சியை எப்படி பண்ணுறது? மனசுக்குள்ளே குந்தி இருக்கிற வேண்டாத விருந்தாளிகளையெல்லாம் வெளியேற்றணும். வேண்டாத விருந்தாளிகளில் வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை. இவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட 2 சீடர்கள் இருந்தாங்க. 2 பேரும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளில் அந்த 2 பேரில் ஒருத்தன் மனசுக்குள்ளே பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார். அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். குருக்கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்திரிச்சான். நேராக குருக்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான். குருவே, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு உங்களை வணங்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். ஆனால் அவன் இருக்கானே, இன்னமும் கண்ணு முழிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறான், தூங்கு மிஞ்சி அப்படின்னா. குருநாதர் நிமிந்து பார்த்தார். அப்படியா, அப்படின்னா நீயும் கூட அவனை மாதிரியே தூங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னார் ரொம்ப பொறுமையாக. என்னது, நாம் எவ்வளவு தீவிரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையாக இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சான். ஆச்சரியமாக அவரை பார்த்தான். குருநாதர் சொன்னார், ஆமாப்பா, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னாரான். சீடன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான், அர்த்தம் புரிஞ்சுது. உடனே பொறாமையை மனசிலேருந்து தூக்கி எறிஞ்சுட்டானான், மனசு சுத்தமாயிட்டுது. மனசுக்குள்ளேருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி, அவர் பேர் கோபம். சினம் வந்து தன்னையே கொண்டுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். கோபத்துக்கு வந்து மனசில் இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு. ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில் போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்த ஒருத்தன் அவர் மேலே துப்பி போடுறான். இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுப்பிட்டு வரார், அப்பவும் துப்புறான். அவர் கோவப்படலை, பேசாமல் மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றார். இப்படி பல தடவை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த ஆள் தோற்று போய் அவர் காலிலே வந்து விழுறான். ஆச்சரியப்பட்டு கேட்குறான், அது எப்படிங்க, நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் கோவப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமாயிருக்கும், உடம்பு அசுத்தமானால் குளித்து சுத்தப்படுத்திக்கலாம், மனசை வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம். ஆக கூடி மனசு அசுத்தமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. மனசை அசுத்தப்படுத்துகிற இன்னொரு விஷயம் சுயநலம். ஒரு சுயநலவாதி ஆற்றுல விழுந்துட்டார், சுழலில் சிக்கிக்கிட்டார். இன்னொரு சுயநலவாதி கரையிலிருந்து இதை பார்த்தார், ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்க சொல்லி கரையில் இழுத்து காப்பாற்றினார். அவர் கரையில் ஏறின உடனே இவரை பார்த்து, என்னை காப்பாற்றினத்துக்காக உங்களுக்கு 50 காசு கொடுக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபாயாக இருக்குது, சில்லறையா இல்லை அப்படின்னாராம். உடனே காப்பாற்றினவர் இவரை பார்த்து, அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை தண்ணியில் விழுந்துருங்க, நான் காப்பாற்றுறேன், 1 ரூபாயாக கொடுத்துடலாம் அப்படின்னாராம். இப்படிப்பட்டவங்கள்லாம் எத்தனை தடவை தண்ணியில் விழுந்தாலும் மனசு சுத்தமாக போகிறதில்ல.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:35. நேயர்கள் கேட்கவிருப்பது நகருலா.

இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இயற்கை மூலிகை சாயங்களால் தீட்டப்பட்ட ஓவியங்களை கொண்டுள்ள தென்னிந்தியாவின் அஜந்தா குகை என்ற சிறப்பு பெயர் கொண்ட சித்தன்னவாசல் ஊரினை தன்னகத்தை கொண்டுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தினை வலம் வர உள்ளோம். புதுக்கோட்டை மாவட்டம் சோழர், பல்லவர், பாண்டியர் மற்றும் தொண்டைமான் மன்னர்களின் ஆட்சி பெருமையும் வரலாற்று சிறப்புமிக்க

மாவட்டத்தினை வலம் வர உள்ளோம். புதுக்கோட்டை மாவட்டம் சோழர், பல்லவர், பாண்டியர் மற்றும் தொண்டைமான் மன்னர்களின் ஆட்சி பெருமையும் வரலாற்று சிறப்புமிக்க குடைவரை கோயில்கள், தொல்லியல் சான்றுகள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலங்களை தன்னகத்தி கொண்டுள்ளது. இங்கு சித்தனவாசல் பாறை ஓவியங்கள், நார்த்தமலை கோயில், குடுமியான்மலை குடைவரை கோயில், திருமயம் கோட்டை ஆகியவை மிக முக்கியமான காண வேண்டிய இடங்கள். தொடர்ந்து பேசுவோம் பாடலுக்கு பிறகு.

முதலில் களிமண்ணும் அதன் மேல் சுண்ணாம்பும் அதற்கு மேலாக பல அடுக்குகளாக பூசப்பட்ட சாயங்களும் கொண்டு இவை வரையப்பட்டுள்ளன. அன்னப்பறவைகள், மகர மீன்கள், சமணத்துறவிகள், அன்றில் பறவைகள், இரு தூண்களிலும் நடனமங்கையர், மன்னர் இவையாவும் உயிரோட்டமுள்ள ஓவியங்களாக இங்கு காணப்படுகின்றன. இங்கு ஒரு தியான மண்டபமும் குடையப்பட்டுள்ளது. மண்டபத்திற்குள் ஐம்புலன்களையும் அடக்கி சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி தியான நிலை அடையும் போது அதிர்வையிலிருந்து ஒளி எழுகிறது. அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோக்கரணம் என்ற ஊரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். 1910 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் வரலாறு, புவியியல், விலங்கியல், தொல்பொருள்கள் மற்றும் சிற்பவியல் ஆகிய பல்வேறுபட்ட துறைகளின் கிடைப்பதற்கு அரிதான பொருட்கள் இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பித்தளை சிலைகள், கற்சிற்பங்கள், போர்க்கருவிகள், கத்தி, கோல், கேடயம், பீரங்கிகள், ஆபரணங்கள், ஓவியங்கள், செப்பு தகடுகள், மரச்சிற்பங்கள், நாணயங்கள், இசைக்கருவிகள், கல்வெட்டு பிரதிகள் ஆகியவை மிக நேர்த்தியான முறையில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவை பண்டைய கால மன்னர்களின் போர்த்திறன், மக்களின் பண்பாடு ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகின்றன.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகருளா. இன்று நாம் புதுக்கோட்டை மாவட்டத்தினை வளம் வந்து கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டையிலிருந்து விராலிமலை செல்லும் சாலையில் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சித்தன்னவாசல். இதற்கு துறவிகளின் இருப்பிடம் என பொருள். இங்குள்ள ஓவியங்கள் பெரும்பாலும் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வரையப்பட்டவை என கூறப்படுகிறது. இங்குள்ள ஓவியங்கள் பாறைகளுக்கு மேல் சுண்ணாம்பு பூசப்பட்டு சுண்ணாம்பு காய்ந்து போவதற்குள் இயற்கை மூலிகை சாயங்களால் தீட்டப்பட்ட சுதை ஓவியங்களாக உள்ளன.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. அசிஸ்டன்ட் 5, எம்டிஎஸ் 5 என மொத்தம் 10 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு. வயது வரம்பு 15/5/2026 என்று உள்ளபடி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை: எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை: இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த ரிஜிஸ்ட்ரார், இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ், 2A&B ராஜா SC முலிக் ரோடு, கொல்கத்தா 700032 என்ற முகவரிக்கு இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள், SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு iacs.res.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். மத்திய அரசின் கீழ் செயல்படும் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அக்கவுண்டன்ட் 14, அசிஸ்டன்ட் பிரிவில் HR 2, அட்மின் 2, செக்ரட்டரியல் சர்வீஸ் 6 என மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BBA, ICAI, ICMAI தேர்ச்சி. வயது 6/5/2026 என்று உள்ளபடி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 875 ரூபாய், SC ST பிரிவினருக்கு 625 ரூபாய். விண்ணப்பிக்க இம்மாதம் 6ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு careers.mecon limited.co.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும்.

நகர்வுலாவில் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தினை உலா வந்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்து நாம் குடுமியான்மலை குடைவரை கோயில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது புதுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு ஒரு மலைக்குன்றின் மீது சிக்கனாதீஸ்வரனை மூலவராக கொண்ட சிவன் கோயில் ஒன்று உள்ளது. அதனை சுற்றி 4 சிறு கோயில்களும் அவற்றில் சிற்பங்களும் காண்பவர் கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. இங்குள்ள குகை கோயிலின் முகப்பில் கர்நாடக இசை சங்கீதத்திற்கு இலக்கணம் சொல்லும் இசை கல்வெட்டு ஒன்றும் 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளும் உள்ளது. அடுத்ததாக நாம் திருமயம் கோட்டைக்கு செல்கிறோம். 40 ஏக்கர் பரப்பளவில் திருமயம் கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க பாறைக்கோட்டையாகும். இது ஊமையன் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் பிரம்மாண்டமான மதில் சுவர்கள், பீரங்கிகள் மலைப்பாறை குடைவரை கோயில்களுக்கு பெயர் பெற்றது. இது புதுக்கோட்டை காரைக்குடி நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேலும் காண வேண்டிய இடங்களாக குன்றாடர் கோயில், நார்த்தமலை வட்ட வடிவ கற்கோயில், குகை கோயில், கடம்பர்மலை கோயில், மலையடிப்பட்டி சிவன் விஷ்ணு கோயில், கொடும்பாளூர் கலைநயமிக்க கோயில்கள், செம்பினால் கூரை அமையப்பெற்ற ஆவுடையார் கோயில், விராலிமலை முருகன் கோயில், மயில்கள் சரணாலயம், ஆவூர் கிறிஸ்தவ தேவாலயம், காட்டுபாவா பள்ளிவாசல் போன்ற இடங்களும் உள்ளன.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரும் 10 வரை ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டுபாகோ ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அவர் 3 நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்.

0: எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியிலும் 9 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வினை 4,440 பேர் எழுத உள்ளனர். சட்டப்பேரவைத் தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை நடைபெறவுள்ளது. அசாமில் 126, கேரளாவில் 140, புதுச்சேரியில் 30, தமிழ்நாட்டில் 234, மேற்கு வங்கத்தில் 293 ஆகிய தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படவுள்ளன. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 3 போலீஸ் பாதுகாப்புடன் புதுச்சேரியில் 6 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. செல்லுபடியாகும் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளையும் முன்னிலை நிலவரங்களையும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் இசிநெட் மொபைல் செயலி மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். IPL 20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 வணக்கம்.
1: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02.
1: ஆகாஷ்வாணி ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
2: எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 1935 3rd சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஸ்ரீனிவாச ராகவன் கண்ணம்மாள். இவரது சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். இவரது இயற்பெயர் ரங்கராஜன். மனைவி பெயர் சுஜாதா. மனைவியின் புனை பெயரில் 100+ நாவல்கள், 250+ சிறுகதைகள் மற்றும் சில அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பிரியா, விக்ரம், பாய்ஸ், இந்தியன், ரோஜா போன்ற பல படங்களுக்கும் இவர் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் நவீன பாணிக்கு வித்திட்டவர்களில் இவர் சிறந்தவர். திருச்சி பிஷப் ஹீபர் பள்ளி மற்றும் புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் வகுப்பில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவர். திருச்சி பெல் மற்றும் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கிய குழுவில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியவர். சிறுகதை, நாவல், நாடகம் மற்றும் திரைக்கதை என பல தளங்களில் எளிய நடையில் புதுமைகளை புகுத்தி தடம் பதித்தவர். மக்கள் நெஞ்சில் இடம் பிடித்தவர். யாகம், நகரம், அம்மா மண்டபம், கடவுளுக்கு கடிதம், கணினி, நிஜத்தை தேடி, புது டெல்லி, ஓலைப்பட்டாசு, அதிர்ச்சி, குதிரை, ஸ்ரீரங்கத்து கதைகள், ஆட்டக்காரன் போன்ற சிறுகதைகள் மிகவும் அற்புதமானவை. அத்தனையும் எளிய நடை, விறுவிறுப்பான உரையாடல் மற்றும் சிறப்பான முடிவுகளை கொண்டவை. பல சிறுகதைகள் நடுத்தர மக்களின் வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கின்றன. இவரது யாகம் சிறுகதை மனிதனின் ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களையும், கண்மூடித்தனமான நம்பிக்கை சார்ந்த கிராமத்து பெண்ணின் தவிப்பையும் யதார்த்தமாக விவரிக்கும் ஒரு அற்புதமான படைப்பாகும். ஓலைப்பட்டாசு என்ற சிறுகதை எப்படி ஒரு சிறுவனின் வாழ்வை மாற்றியது என்பதை அழகாக விவரிக்கிறது. இதில் மனிதர்களின் எளிய வாழ்க்கையும் ஆசைகளும் விதையின் முடிவுகளும் எப்படி திடீரென பட்டாசுகள் போல் வெடிச்சு சிதறுகின்றன என்பதை மிக நுட்பமாக விளக்குகின்றார் கதாசிரியர்.

ஆசிரியர் சுஜாதா. இவரது கடவுளுக்கு கடிதம் ஒரு உணர்வு பூர்வமான சிறுகதை. இதில் மனநலம் பாதித்த கோவிந்து என்பவன் தினமும் போஸ்ட் கார்டு வாங்கி டியர் காட் என்று தொடங்கி கடவுளுக்கு கடிதம் எழுதுவதை அழகாக சித்தரிக்கின்றார் எழுத்தாளர் சுஜாதா. சுஜாதாவின் ஆட்டக்காரன் சிறுகதை மனித உறவுகளின் சிக்கல்கள், வன்முறை மற்றும் சமூக பின்னணியை மையமாக கொண்ட ஒரு அற்புதமான படைப்பு. இவரது நகரம் என்ற சிறுகதை கிராமத்திலிருந்து மதுரை மருத்துவமனைக்கு தன் மகளின் காய்ச்சலுக்காக வரும் வள்ளியம்மாள் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை கிடைக்காமல் படுகின்ற துன்பங்களை அழகாக சித்தரிக்கின்றது. சுஜாதாவின் நாவல்கள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றன. சுஜாதாவின் 100க்கும் மேற்பட்ட நாவல்களும் பொதுவாக அறிவியல் நிகழ்வுகள், துப்பறியும் தன்மைகள் மற்றும் அன்றாட சமூக நிகழ்வுகள், அதில் மனிதர் சந்திக்கும் ஏமாற்றங்கள், தோல்விகளை நவீன நடையில் சொல்லுகின்றன. என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜூனோ போன்ற நாவல்கள் மூலம் எதிர்கால தொழில்நுட்பம், ரோபோக்களின் செயல்பாடுகள் மற்றும் கணினியின் பயன்பாடுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் கதைகளில் கருவாக்கி வாசகர் நெஞ்சங்களில் வியப்பை உண்டாக்குகின்றார். சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ நாவல் தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. நாட்டுப்புற பாடல்கள், மர்மம், பழிவாங்குதல் மற்றும் காதல் அத்தனையும் கலந்து கிராமத்து பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நாவல். இந்த நாவல் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்து மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்களின் கொலையுதிர்காலம் என்ற நாவல் தொடர்கதையாக வெளிவந்த மிகவும் விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இதில் லீனா என்ற பெண் ஒரு கொலை செய்ததாக கூறப்படும் சூழலில் கணேஷ் மற்றும் வசந்த் அந்த புதிரை அவிழ்க்க முயலுகின்றனர். அறிவியல் மற்றும் மாயாஜாலங்களுக்கு இடையில் நடக்கும் மிகுந்த விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த அற்புதமான கதை. சுஜாதா அவர்களின் பிரியா என்ற நாவல் லண்டன் மற்றும் ஜெர்மனியை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இந்த நாவலும் பிரியா என்ற பெயரில் திரைப்படம் ஆனது. சுஜாதா அவர்களின் 24 ரூபாய் தீவு வெளிவந்து மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இது அரசியலும் மர்மமும் நிறைந்த விறுவிறுப்பான நாவல். ஒரு அப்பாவி பத்திரிகை நிருபரின் கையில் கிடைக்கும் ஒரு டைரி அவனை எப்படியெல்லாம் ஆபத்தான நிலைக்கு இழுத்து சென்றது என்பதை விளக்கும் விறுவிறுப்பான கதை. சுஜாதா அவர்களின் காந்தளூர் வசந்தகுமாரன் கதை ராஜராஜ சோழனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நைலான் கயிறு என்பது அவரது முதல் நாவல். இது தமிழில் துப்பறியும் கதை பாணியில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த படைப்பாகும். நைலான் கயிறு நாவல் சுஜாதாவை ஒரு முக்கிய எழுத்தாளராக மக்கள் மத்தியில் நிறுத்திய படைப்பு ஆகும். சுஜாதாவின் ஜன்னல் மலர் என்ற நாவல் சிறையிலிருந்து விடுதலையாகும் சோமு, அவனை அலட்சியம் செய்யும் மனைவி, அவரை கண்டு பயந்து நடுங்கும் அவரது குழந்தை மற்றும் அவரை பழைய குற்ற செயலுக்கு அழைக்கும் தோழர்கள், இவர்களின் மன போராட்டங்களை அழகாக சித்தரிக்கின்றன. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் காகித சங்கிலிகள் நாவல் சமூகம் மற்றும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை பற்றி பேசும் ஒரு சிறந்த நாவல். இந்த நாவல் பொய்முகங்கள் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் கனவு தொழிற்சாலை நாவல் 1979 தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நாவல் நடிகர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களின் கனவுகள் போராட்டங்களை மிக அருமையாக படம் பிடித்து காட்டிய
ஒரு அற்புதமாக

0: படைப்பாக மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்கள் 22 அருமையான நாடகங்களையும் எழுதியுள்ளார். அன்புள்ள அப்பா, டாக்டர் நரேந்திரநாத்தின் வினோத விளக்கு, ஊஞ்சல், பாரதி இருந்த வீடு, அடிமைகள் ஆகியவை இவரது சிறந்த நாடகங்களாகும். இவரது அன்புள்ள அப்பா நாடகம் தந்தை மகன் உறவில் இருக்கும் மென்மையான பாசத்தையும் சொல்லப்படாத அழகான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. சுஜாதாவின் பாரதி இருந்த வீடு நாடகம் பலமுறை மேடையில் நடிக்கப்பட்டு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. சுஜாதாவின் அடிமைகள் நாடகம் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே எத்தகைய மனநிலை மற்றும் மனித உறவுகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதை அழகாக விளக்குகின்றது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த ஏராளமான பொது கட்டுரைகளையும் மிக எளிய நடையில் எழுதியுள்ளார். இவரது கற்றதும் பெற்றதும், தலைமைச் செயலகம், ஏன் எதற்கு எப்படி போன்ற அற்புதமான கட்டுரைகள் வாசகர் நெஞ்சில் மல்லிகையாய் கொட்டின, அறிவு கண்களை தட்டின. சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் தொடர் கட்டுரை அறிவியல், இலக்கியம், சமூகம், சினிமா மற்றும் தொழில்நுட்பம் என்று பலதரப்பட்ட அறிவுபூர்வமான செய்திகளை மக்களுக்கு எளிமையாக எடுத்து படைத்தது, அறியாமையை துடைத்தது. கற்றதும் பெற்றதும் கட்டுரைகள் பல பாகங்களாக வெளிவந்து வாசகரை அழகு பார்த்தது ஆசிரியர் சுஜாதாவுக்கு புகழாரம் சேர்த்தது. சுஜாதாவின் தலைமைச் செயலகம் கட்டுரை நிர்வாகத்துறையை நன்கு அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கும் மிகச்சிறந்த அறிவியல் பாடமாக மக்களின் பாராட்டை பெற்றது. எழுத்தாளர் சுஜாதாவின் ஏன், எதற்கு, எப்படி என்பது அறிவியல், பொது அறிவு, சமூக நிகழ்வுகள், தொழில்நுட்பம் மற்றும் அன்றாட வாழ்வில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களுக்கு சுஜாதா அளித்த அறிவுபூர்வமான, நகைச்சுவை உணர்வு கலந்த நல்ல பதில்களாகும். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நவீன போக்கு, அறிவியல் புனைவுகள், எளிய உரைநடை, சுருக்கமான விறுவிறுப்பான எழுத்து முறை என்று தமிழ் இலக்கிய துறையில் ஜனரஞ்சகமான பல புதுமைகளை செய்து சிறந்தவர். எழுத்துலகில் கொடிகட்டி பறந்தவர். நாவல், சிறுகதை, நாடகம், கட்டுரை, திரைக்கதை வசனங்கள் என்று பன்முக திறமை கொண்டு தமிழ் இலக்கிய உலகில் ஆல்ரவுண்டர் என்று புகழ்பெற்று சென்றவர். வாசகர் மனங்களை வென்றவர். இலக்கியத்தில் அழியாத இடம்பெற்று நின்றவர். இவரது எழுத்து அறிவியல் தொழில்நுட்பங்களையெல்லாம் எளிய நடையில் கொண்டு பாமர மக்களுக்கும் காட்டியது இலக்கிய வானம் சுஜாதாவுக்கு பொன்மாலை சூட்டியது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 2008 இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழ் இலக்கிய துறையில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
1: ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

செம்பு மனிதனின் மிக பழமையான உலோகம். இதன் வரலாறு 10,000 ஆண்டுகளுக்கும் முந்தையது. தங்கத்தை தவிர இயற்கையான நிறத்தை கொண்ட ஒரே உலோகம் செம்பு மட்டுமே. தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தாமிரம் பற்றி சில தகவல்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செம்பு மறுசுழற்சியால் எந்தவித பாதிப்பும் அடையாமல் இருப்பதால் உலக அளவில் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுகிறது. இன்று 400க்கும் மேற்பட்ட செப்பு உலோகக் கலவைகள் பயன்பாட்டில் உள்ளன.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் தாமிரம் பற்றி சில தகவல்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக, பித்தளை என்பது செம்பு மற்றும் துத்தநாகத்தின் உலோக கலவையாகும். வெண்கலம் என்பது செம்பு, தகரம் அதாவது வெள்ளியம் இவற்றின் உலோக கலவையாகும்.

நேயர்கள் இதுவரை தகவல் தளம் நிகழ்ச்சியில் செம்பு உலோகம் பற்றிய சில தகவல்கள் தெரிந்து கொண்டோம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷவாணி
2: வானொலிக்கு 90.
3: வானொலிக்கு 90. மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
4: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உட்காந்து பேசிட்டு வரத

0: ரசிச்சு அனுபவிப்போமோ அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்துல மட்டும்தான் வானொலியா? அட இல்லைங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்துல. அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி வளப்படுத்தி செம்மைப்படுத்தி சிறப்புப்படுத்தின இந்த வானொலியை பத்தி வானொலிக்கு 90ல என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
1: இன்றைய வானொலிக்கு 90ல் தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவி நுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.

0: பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.
1: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்கத்தமிழ் கவிஞர் பைரமுத்து அவர்கள்.

0: ஆகும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் இணைத்தது பலித்தது.
1: இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொதுவுடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும் அறத்திற்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்திலும் கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன, மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்திக் கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்மை செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை

0: அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம். வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியின் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்றம் செய்து எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது. முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலா சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதி அவர்கள்.
3: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதைப் போல் இந்த ஒலித்தாய் வானொலி 90 நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஊராட்சி மன்றத்தில் இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவு.

0: அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த, எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிற போது எங்களை வளர்த்த தாய்க்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளித்தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வானொலியே நீ வளர்ந்து வாழ வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே, வாழ்க, நன்றி, வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கைகோர்த்து விடை பெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன், நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
7: சங்கீத சாரல், பல்வேறு இசை கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30. சங்கீத சாரல்.
8: நேரம் 9:00.
9: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வைகல்.
10: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:20.
11: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ்கே ஏழுமலை மற்றும் எஸ்கே குமார் குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். உடன் தவில் வாசிப்பவர் PS மணவாளன் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பரம பாவனா ரஞ்சனி ராகம்

அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் கே ஏழுமலை மற்றும் எஸ் கே குமார் குழுவினரின் நாதசுர இசை. உடன் தவில் வாசிப்பவர் பி எஸ் மணவாளன் அவர்கள். தொடர்வது ஜெயசீன தெல்ல தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ஆதித்தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது எஸ்கே ஏழுமலை எஸ்கே குமார் குழுவினரின் நாதஸ்வர இசை. உடன் தவில் வாசித்தவர் பி எஸ் மணவாளன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினந்தோறும் காலை 6:15
3: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.

0: காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு பேசினார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் 2026க்கான 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடைபெறவுள்ளது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளை எண்ணும் பணியும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில்

0: நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற டெல்லி பஞ்சாப் அணிகளுக்கிடையிலான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:57 வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. திரையிசை தொடக்கமாக ரன் படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 10:20 30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்து ஆனந்தம் படத்திற்காக உன்னிமேனன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: இலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினந்தோறும் காலை 6:15
5: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
4: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
6: திரையிசையின் நிறைவாக விஜய் எஸ் எஸ் சின்மயி பாடியிருக்கும் பொக்கிஷம் படப்பாடல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற ஒட்டுமொத்த வாக்குப்பதிவையும் ரத்து செய்யும் முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அத்தொகுதியில் உள்ள துணை வாக்குச்சாவடிகள் உட்பட மொத்தமுள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் இம்மாதம் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 24 எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்தை தீர்க்கமான நடவடிக்கையின் மூலம் ஒழிப்பதில் மோடி அரசு கொண்டுள்ள அசைக்க முடியாத உறுதியின் பிரதிபலிப்பாகும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நம் ராணுவ வரலாற்றில் ஒரு பொற்காலமாக பதிவாகியுள்ளது என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு ஷவுரியா நிகழ்ச்சி கொண்டாட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு பேசினார். கடந்த ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா மே 7 ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரும் 10 வரை ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டினிடாட் டுபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அவர் 3 நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். MBBS, BDS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியிலும் 9 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வினை 4,440 பேர் எழுதவுள்ளனர். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 வணக்கம்.
2: வணக்கம் நேர்களே, இன்னும் சில நொடிகளில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 12:05 3:00 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரலை இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் ரொம்ப அருமையான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து ஒரு பாடல். நேர்களே, இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா. அந்த பாடல் இப்போது உங்களுக்காக.

0: நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் நேர்களே, இது உங்களுக்காக
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 12:11. நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரலை இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. ஜென்சி குரலில் ஜானி பட பாடல்.
4: Just listen.

நேரம் 12:16. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது ரெட்ரோ நேரம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 12:50 புதின பக்கங்கள் கேட்கலாம். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 திரையிசை, 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 முதல் 6:10 திரையிசை கேட்கலாம். 9:15 முதல் 11:00 தேன் சிந்திதே வானம் கேட்கலாம். நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன் குரலில் கர்ஜனை பட பாடல்.

நேரம் 12:21. 8 நேரிலே கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. சின்ன பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் கோட்டூர்சாமி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தச்செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தின் நிறைவாக கே ஜே யேசுதாஸ் குரலில் பூவிழி வாசலிலே படப்பாடல்.

இதுவரை ரெட்ரோ நிறம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 12:30. பன்னைசை மாலை கேட்கலாம். முதலில் விளம்பரம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் என் சி சௌந்தரவல்லி பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்களை கேட்கலாம். முதலில் உயர்வர உயர்நிலம், நம்மாழ்வார் பாசுரம்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு 22ஆம் தேதி பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 நாட்களில் ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 பேர் போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண் பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும், காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா 1 மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது.

0: கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும், 5000-க்கும் அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படை குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தை

0: சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: ஞானம் வந்து போகும் வரையிலும் மைத்ரேயை ஒரு பரபரப்பு ஆட்கொள்கிறது. சென்ற பிறகோ அன்றைய வகுப்பில் அவள் பேசிய கருத்துக்களே சிந்தையை கிளர்த்துகின்றன. அநேகமாக அவள் பேசி முடித்த பின்னரோ இடையிலோ மைத்ரேயி ஏதேனும் ஐயப்பாட்டுக்கு விளக்கம் கேட்கும் வகையில் எழுந்து நிற்கிறாள். அது உண்மையான சந்தேகமே இல்லை. அவளுடன் பேச வேண்டும், தனிப்பட்ட முறையில் அவளை அணுக வேண்டும். அவளை பற்றி அறியும் முன் தன் வரலாற்றையும் குறைகளையும் அவளிடம் கொட்டி விட வேண்டும் என்ற உந்துதலில் விளையும் செயலே அது. ஒரு சனிக்கிழமை அவளுக்கு பகல் 11 மணிக்குத்தான் கணக்கு ஆசிரியை பள்ளியில் வகுப்பு வைத்திருக்கிறாள். வகுப்பு முடிய 3 மணி ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகு வெகு நேரம் பஸ் கிடைக்காமல் காத்திருந்த மைத்ரேயி ஞானம்மாளின் 1 மணி நேரத்தை தவறவிடக்கூடாது என்ற பரபரப்புடன் நடந்தே வருகிறாள். 3:45, பகல் உணவு கொள்ளவில்லை என்ற நினைவில்லை. நேராக அவள் புத்தகங்களுடன் பிரார்த்தனை மண்டபத்துக்கு வருகிறாள். ஞானம் பேச்சை தொடங்கியிருக்கவில்லை. மற்ற பெண்களுடன் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருக்கிறாள். எல்லோரும் ஒருமித்து சிரிக்கும் ஒலி படியேறும் போதே புலனாகிறது. விரைந்து படியேறி அவள் கடைசி வரிசையில் அமரும்போது எல்லாருடைய கவனமும் அவள் மீது படுகிறது. இங்கே வாமா மைத்ரேயி. மணிக்கணும் மேடம், நேரமாயிட்டது என்று தலை குனிந்து நிற்கிறாள் மைத்ரேயி. ஞானம் புன்னகை செய்கிறாள். நேரமானதுக்கு நான் எப்படி மன்னிப்பது? சாப்பிட்டாயா? மைத்ரேயிக்கு சட்டென்று மறுமொழி கூறத் தெரியவில்லை. உண்மையில் பசி எங்கோ சாம்பர் குவியலுக்குள் நெருப்பாக இருக்கிறது. காலையில் 8:30 மணிக்கு குடித்த கஞ்சிக்கு பிறகு குடலில் ஒன்றும் விழவில்லை. அந்த சாம்பர் குவியலை ஞானம் ஊதிவிடுகிறாள். போ, சாப்பிட்டு விட்டு வா, இன்னும் கொஞ்ச நேரம் வள்ளியையும் முத்தம்மாளையும் பாடச் சொல்றேன் என்று ஞானம் கூறுகிறாள். முத்தம்மாளும் வள்ளியும் பாடுகிறார்களா? அவர்கள் பொலபலவென்று வசைப்பாடுவதில்தான் வல்லவர்கள் என்றல்லவா மைத்ரேயி நினைத்திருக்கிறாள். மைத்ரேயி சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் சமையல் கட்டுக்கு ஓடுகிறாள். அவளுடைய சாப்பாடு புழுங்கலரிசி சோற்றில் ஊற்றி பசைய ஒரு காரக்குழம்பு, காய்கூட்டென்று ஒரு உருப்புரியா மொந்தை, மோரென்று பெயர் படைத்த ஒரு திரவம். சமையல் கட்டு துப்புரவாக இருக்கிறது. படிப்பறையில் தட்டோடு வைத்திருக்கிறார்களோ சமையல்காரி முத்தம்மா? ஓடி வந்து படிப்பறையில் சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். இல்லை, சாப்பிடும் கூடத்துக்கே மீண்டும் வருகிறாள். மரத்தட்டு வரிசையில் அவளுடைய 23 தடுப்பில் அவளுடைய தட்டும் குவளையும் அவளை பரிதாபமாக நோக்குகின்றன. இன்று அவள் பகல் பட்டினி. இது மைத்ரேயிக்கு முதல் தடவை அல்ல, 3 தடவை. யாரேனும் அவள் உணவை உண்டு விடுவார்கள். சமையல்கார முத்தம்மாவே பெரும் தீனிக்காரி. அருகிலே அவளுக்கு பெண் பிள்ளை என்று குடும்பம் இருக்கிறது. நஞ்சானும் குஞ்சானுமாக சமையல் கட்டில் அவ்வப்போது வந்து உறவாடுவதை அவள் பார்த்திருக்கிறாள். இன்று ராசம்மா உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சலாக படுத்திருக்கிறாள். இனி 5 மணிக்கு தேநீர் கொடுப்பார்கள் என்ற நினைவு வருகிறது. சில விடுமுறை நாட்களில் புரை பிஸ்கொத்தும் கொடுப்பார்கள். பானையிலிருந்து வெறும் நீரை எடுத்து குடித்துவிட்டு அவள் மண்டபத்துக்கு விரைந்து வருகிறாள். முத்தம்மா அழகாக பிரலாபித்து அழுது கொண்டிருக்கிறாள். உன்ற பூவான முகத்திலே பொட்டிட்டு பார்க்கலையே, பொட்டிட்டு பார்க்கலையே, மையிட்டு பார்க்கலையே, மையிட்டு பார்க்கும் முன்னே மறுக்கொழுந்து சூடும் முன்னே, மறுக்கொழுந்து சூடும் முன்னே, மன்னவனார் பார்க்கும் முன்னே மாப்பாவி ஆக்கிவிட்டு மண்ணுக்குப் போனாளே, ஏ ஏ ஏ என்ற ஓலக்குரல் அந்த பிரார்த்தனை மண்டபம் முழுவதும் சென்று முட்டுவது போல் இருக்கிறது. ஒருவரும் சிரிக்கவில்லை.

0: முத்தம்மா வெறும் பொழுதுபோக்குக்காக நாட்டுப்பாடல் என்ற பெயரில் பிரலாபித்து அழவில்லை. உண்மையில் மாண்டு போன தன் செல்வச் சிறுமகளின் சடலத்தை மடியில் போட்டுக்கொண்டு தாயொருத்தி கரையும் துயரப் புலம்பலே அது. ஞானம்மாளின் கண்களும் கசிகின்றன. சூழலே கனக்கிறது. முத்தம்மா சொற்களை மறந்து உண்மையில் தேம்பி தேம்பி அழுகிறாள். அந்த துயர அலைகள் அங்கு அமர்ந்திருந்தவர் உள்ளங்களிலெல்லாம் சோக இழைகளை மீட்டிவிட்டால் போல் எல்லோரும் அந்த கனத்த சூழலை கலைக்க மனமில்லாதவர்களாய் ஒன்றியிருக்கின்றனர். அப்போது ஞானம் எழுந்து முத்தம்மாவிடம் வருகிறாள். அழாதே முத்தம்மா, அழாதே என்று மெதுவாக முதுகை தொடுகிறாள். நினைப்பு வந்துட்டது, சே என்று கண்களை துடைத்துக் கொள்கிறாள் அவள். உன் குழந்தையா முத்தம்மா, அழாதே. என்ன வயசு? 2 வயசு அம்மா. ஆப்பு வாங்கி தெரியான்னு கேட்டுக்கிட்டே கண்ணை மூடிடுச்சு. ஏன் சீக்கு வந்ததா? பாவி, பால் வாங்க காசு இல்லாம பரதேசியா இருந்தேன். வயிற்றுக்கடுப்பு வந்து செத்து போச்சுமா. பித்து பிடிச்ச மாதிரி போய் மறுக்க விட்ட இடத்துக்கே போய் குழியில விழுந்தேன். ஒரு குழந்தை பெண்மையின் உடல் வேட்கையை தூய அன்பாக மாற்றி சமுதாயத்தில் அவளை நோக்கும் இன்னல்களை எதிர்த்து வாழ துணிவு கொடுக்கிறது என்ற உண்மையை அவள் விண்டு வைத்தால் போல் இருக்கிறது. குழந்தை மனித குலத்துக்கு இறைவன் தந்திருக்கும் பால் உணர்வின் புனித நோக்கமே அதுதான். கணநேர நுகர்ச்சியின் விளைவை பெண் கட்டாயமாக ஏற்றுத்தான் சுமக்கிறாள். அந்த சுமையே ஒரு வகையில் அலைக்கடலின் கரையோரமாக அவள் அசையாது நிற்கும் நங்கூரமாக அமைகிறது. குழந்தை என்ற அந்த சுமை வேண்டாத பொறுப்பாக வந்து ஒட்டி கொண்டாலும் தாய்மை என்ற இயல்பான இனிய பாச உணர்வுகளை அது எந்த நிலையிலும் கிளர்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த ஈரத்தில் அவள் புனிதம் கெடாமலும் வாழ முடிகிறது. அதை இழந்ததும் அலைக்கடலின் கரையோரம் நிற்க நங்கூரத்தை அவள் இழந்து விடுகிறாள். ஞானம் தனக்கு தோன்றியதைத்தான் கூறுகிறாள். பெண்கள் எல்லோரும் ஆமாம் ஆமாம் என்று கூறுவது போல் அவளையே நோக்கியிருக்கின்றனர். மைத்ரேயின் உள்ளத்திற்கு அவளுடைய கருத்து முரணாகப்படுகிறது. அப்படியானால் சந்தர்ப்பவசத்தால் தன்னை இழந்தவள் கட்டாயமாகவேனும் வேண்டாத சுமையினால் தான் இழிவான நிலைக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்ளாமல் மீள்கிறாளா? இல்லாவிட்டால் தன்னைத்தானே அவள் காப்பாற்றிக் கொள்ள மாட்டாளா? எனக்கு நீங்கள் சொல்வது சரியாகப்படவில்லை மேடம் என்று எழுந்து நிற்கிறாள் மைத்ரேயி. ஓ, நீ வந்துவிட்டாயா? சாப்பிட்டாச்சா அதற்குள்? என்ன சாப்பிட்டாய் சொல். மைத்ரேயி சிறிது நேரம் விழிக்கிறாள். காலையில் அன்றைய சமையல் என்னவென்ற திட்டத்தை அவள் கேட்கவில்லை. எனினும் பாகற்காய் சாம்பார், கருணைக்கிழங்கு கூட்டு என்று ஏதோ நினைவில் கூறி வைக்கிறாள். யாரோ ஒருத்தி கழுக்கென்று சிரிக்கிறாள். மீனாட்சி இன்னைக்கு பீர்க்கங்காய் கூட்டு வெண்டைக்காய் சாம்பார் என்று அறிவிக்கிறாள். ஒரே வழவழ, அதான் நெஞ்சில் நிற்காமல் முழுங்கி இருக்கிறாய். ஆனா பாகற்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் வித்தியாசம் தெரியலையே உனக்கு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 2:15 காலத்தை வென்ற கானங்கள் 3 மணி முதல் 6:10 திரையிசை கேட்கலாம். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:35 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம் கேட்க காத்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் சரியாக 1 மணி.

இப்போது திரை இசை. திரை இசையில் அடுத்து நாம் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்க இருக்கிறோம். முதலில் வருகிறது நான் அடிமை இல்லை படப்பாடல். ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நேரம் 1:05 பத்து நொடி ஆகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது திரை இசை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 1:07 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. திரையசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். திரையசை தரும் அடுத்த பாடல் முரட்டுக்கரங்கள் படத்திற்காக இளையராஜா குரல். இதோ

நேர்களை புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் அற்புதமான பாடல்கள் உங்களுக்காக ஒளிவில வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 1:11 நேர்களை 2:15 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். என்று இனியவை 2:40 தாளத்தரங்கம், ஏ தேவநாதன் அவர்களுடைய மிருதங்க இசை தாளமாதி. 3:10 திரையிசை கேட்கலாம். 3:30 மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆம்நிலை இது சங்கீத சாரல். மாலை 4:00 ஆட்கொண்டார் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் முனைவர் பி ஆறுமுகம் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் கம்பர் ஜெயராமன், ஹேரான் ராமசாமி, செந்தாமரை மன்னை ஜெயராமன், டி எஸ் லலிதா, ஏ ராமசாமி, வி வி ரம்மாள், எஸ் சந்தானம், டி என் மங்கலம் ஆகியோர். பாடல்கள் எஸ் சித்ரா, நெல்லை ஏ சுப்பிரமணியன். அமைப்பு வி சக்கரவர்த்தி. படைப்பு ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் கோட்டூர்சாமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். மாலை 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கோடை உழவு மற்றும் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களுடைய தகவல் இருக்கிறது. நாட்டுப்புற பாடல் பண்ணச்செய்தி கேட்க காத்திருங்கள் நேர்களே. நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:13:38 நேர்களை திரையிசை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் சித்ரா, சிந்து பைரவி படத்திலிருந்து.

நித்தம் நித்தம் புத்தம் புதியதை பூத்துக் குலுங்கும் இனிய வானொலியில் நேயர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தித்திக்கும் தேனிசையாய் திரை இசை. ஆம் நேயர்களே, ஒரு மணி 18:38 நொடியில் இணைந்திருக்கிறீர்கள். திரை இசையில் அடுத்து பி. ஜெயச்சந்திரன் குரலில் முடிவல்ல ஆரம்பம் படப்பாடல், இது உங்களுக்காக.

0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். உங்கள்

0: விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 1:26, 10:00 ஆகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, இது திரையிசை. திரையிசையில் அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் ஓ மானே மானே படத்திலிருந்து ஒரு பாடல், ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், ஜானகி. இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:31 நான்கு நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது திரையசை. திரையசியில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. திரையசியில் அடுத்த பாடலை பாடியிருப்பார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, படம் ஆலய தீபம். இதோ பாடல் உங்களுக்காக.

0: பாடல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேரம் 1:37 23 நொடியாகிறது. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. திரைசையில் ரொம்ப சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல், உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல் இளையராஜா.

இதயத்தை இதமாக இனிமையாக இன்பமாக வருடி சென்றது அந்த பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். அற்புதமான ஒரு பாடல். இளையராஜா குரலில் உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து கேட்டீர்கள். நேரம் 1:42 ஆகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் இது திரைசை திறமடுத்த பாடல். கேஜே யேசுதாஸ் குரலில் நீங்கள் கேட்டவை.

வாழ்வின் உண்மைகளை எடுத்துரைத்தது அந்த பாடல். சோக பாடல் என்றாலும் சுகமாக இருந்தது, அர்த்தமுள்ளதாக இருந்தது என்று சொல்லலாம் அல்லவா? நேரம் 1:47:46 திரையிசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், விடுதலை பட பாடல்.

நேரம் 1:52 ஆகிறது. திரையிசையில் அடுத்து வாணிஜெயராம் சுஜாதா மோகன் குரல்களில் மயிலியர் குட்டிச்சாத்தான் படப்பாடல்.

0: சிக்கிம், தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. பிளேசஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர் அண்ட் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் ஐ எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தண்டர் ஸ்டார்ம்ஸ் அண்ட் லைட்னிங் டுடே. Similar weather conditions also likely to prevail today over parts of Haryana, Chandigarh, Delhi, Bihar, Odisha, Kerala, Punjab and Madhya Pradesh. The weather agency further predicted heat wave conditions today in places over coastal Andhra Pradesh. According to IMD, Tamil Nadu, Puducherry and Karaikal are expected to witness hot and humid weather conditions till tomorrow. In IPL cricket, Sunrisers Hyderabad will take on Kolkata Knight Riders at the Rajiv Gandhi International Stadium in Hyderabad at 3:30 today. Sunrisers Hyderabad are currently in third place, while Kolkata Knight Riders are positioned in eighth place. In another match, host Gujarat Titans will face Punjab Kings at the Narendra Modi Stadium in Ahmedabad. The match will start at 7:30 p.m. And now, before we end the bulletin, the headlines once again. Stage is set for counting of votes for four states' assemblies and one union territory tomorrow. All arrangement in place. Election Commission orders re-polling in all 285 polling stations of Falta Assembly constituency in West Bengal. Polling to take place on the 21st of this month. A massive fire claims 9 lives in Vivek Vihar area of Delhi. OPEC plus countries agree in principle to raise oil output targets next month amid ongoing West Asia conflict. World Press Freedom Day been observed today. And in IPL cricket, Sunrisers Hyderabad to take on Kolkata Knight Riders today. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் என்று மீனேவை. என்று மீனேவையில் முதலாவதாக வருகிறது பிபி ஸ்ரீனிவாஸ், டி எம் சௌந்தரராஜன் குரல்களில் படித்தால் மட்டும் போதுமா படப்பாடல்.

0: 2:18 39 இணைந்து புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களை ஆம் நேர்களே என்று இனியவில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 2:20, 21:00 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களாக என்றும் இனியவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக, சுசிலாவின் குரலில் சித்தி படப்பாடல்.

நேரம் 2:27 9 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் அடுத்த பாடல் பி. சுசீலா எல். ஆர். ஈஸ்வரி குரல்களில் இருமலர்கள் படப்பாடல்.

நேரம் 2 மணி 30 நிமிடம் 43 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மையான செய்தி என்றும் இணைவை. என்றும் இணைவையில் அடுத்ததாக வல்லவன் ஒருவன் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் TM சவுந்தரராஜன், சுசீலா.

0: என்றும் இனியவியல் நிறைவாக ஒழித்தது திருவருட்செல்வர் படப்பாடல். நேரம் 2:40.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதி தாளம். தாளத்தை மிருதங்கத்தில் வழங்க இருப்பவர் ஏ. தேவநாதன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். தாளத்தரங்கத்தில் இடம்பெற்றது ஆதிதாளம். தாளத்தை மிருதங்கத்தில் வழங்கியவர் ஏ. தேவநாதன் அவர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல்

0: அஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 10 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 8 சென்டிமீட்டர், சோழவந்தான் சாத்தியார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆண்டிப்பட்டி தானியமங்கலம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், மதுரை புதுக்கோட்டை மாவட்டம் வில்லுப்பூர் பெரியப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஒடஞ்சத்திரம் மதுரை விமான நிலையம் சேலம் மாவட்டம் கங்கவல்லி பஞ்சப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பொன்னனையார் அணை புலிப்பட்டி மேலூர் மேட்டுப்பட்டி குண்டாடம் மேட்டுப்பாளையம் மயிலம்பட்டி ஜம்புக்கூட்டப்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி பாலவிடுத்தி கள்ளன்றி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பழனி பெரம்பலூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மேல்பவானி திருப்பூர் தெற்கு தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருச்சுழி மதுரை வடக்கு திருக்காட்டுப்பள்ளி உசிலம்பட்டி கோவில்பட்டி மானாமதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வேடசந்தூர் மேலணை நத்தம் தோகைமலை தன்றாம்பேட்டை அமராவதி அணை முதுகளத்தூர் ஊத்து கரையூர் குடுமியான்மலை கடலாடி மணப்பாறை தல்லாக்குளம் தாராபுரம் பரமக்குடி சிவகங்கை சிட்டம்பட்டி திருப்பத்தூர் துவாக்குடி நாலுமுக்கு பெண்ணுகொண்டாபுரம் அவலாஞ்சி மடத்துக்குளம் கமுதி கோவில்பட்டி திருப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 41.8 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு கரூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடர்ந்து தெலுங்கானாவின் கடற்பரப்பு வரை ஆந்திர பிரதேசத்தை கடந்து தமிழ்நாட்டை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன்

இன்றைய சங்கீதசார நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களுடைய பாட்டு கேட்டு ரசிக்கலாம். முதலில் விளையாட இது நேரமா, டியர் பாலு பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

அடுத்து ஸ்ரீ சக்கர ராஜா சிம்ஹாசனேஸ்வரி அகத்தியர் பாடல் ராகம் ராகமாளிகை ஆதிதாளம்.

தொடர்ந்து வெங்கடாசல நிலையம். புரந்தரதாசர் தேவர் நாமா, சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நிகழ்ச்சிய சங்கீத சார நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களுடைய பாடல்களை பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ பார்த்த சாரதி முத்துசாமி தீட்சிதர் கிருதி ரூபகதாளம் சுத்த சந்நியாசி ராகம்.

பாட்கொண்டார் நாடகம். எழுதியவர் டாக்டர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு செந்தாமரை, ஹெரான் ராமசாமி, கம்பர் டி ஜெயராமன், வி வீரம்மாள், டி எஸ் லலிதா, மன்னை ஜெயராமன், டி என் மங்களம், ஏ ராமசாமி, எஸ் சந்தானம் மற்றும் நிலைய கலைஞர்கள். இசை நெல்லை ஏ சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர் செல்வராணி, பி சோமு. அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள். ஆட்கொண்டார் நாடகம்.

எம் அச்சத்தா

0: என்ன அருமையான பாடல் இந்த காலமேக புலவன். இதுவரை கேள்விப்படாத அற்புதமான பாடல். எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் அடடடடடடட, என்ன அழகு, என்ன அழகு! ஆஹா, ஓகனாங்கி, சொல், நீ பாடிய இந்த பாடல்?
1: இது திருவாசகத்தில் ஒரு வாசகம்.
0: என்ன, திருவாசகமா? என்ன சொல்லுகிறாய் மோகனாங்கி, திருவாசகத்தில் ஒரு வாசகமா?
1: ஆமா, திருவாசகமேதான்.
0: எழுதியது யாரோ?
1: சிவபெருமான்.
0: மோகனாங்கி, அருமையான இந்த பாடலை எழுதியது யார் என்று அறிய நான் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் என்று கூறி விளையாடுகிறாயே. இப்பொழுதாவது சொல், யார் எழுதியது, யார்?
1: சொல்கிறேன், இதை சிவபெருமான் தான் எழுதினார்.
0: என்ன, ஏழும் எழுத்தாணியும் கொண்டு சிவபெருமானா எழுதினார்?
1: ஆமாம்.
0: கைலை மலையில் வாழும் சிவபெருமானா இந்த பூலோகத்திற்கு வந்து எழுதினார்?
1: ஆமாம் ஆமாம், அப்படியே தான்.
0: என்ன மோகனாங்கி, புதிதாக இருக்கிறதே. பாட்டுக்குத்தான் முதலடி எடுத்து கொடுப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: உலகம் ஓப்ப என்று நக்கீரருக்கு அடி எடுத்து கொடுக்க அவர் திருமுருகாற்று படை பாடினார். பித்தா என்று எம்மை அழைத்தவனே அப்படியே தொடங்கி பாடு என்று சுந்தரருக்கு அனுமதி கொடுத்த போது தேவாரம் பிறந்தது. உலகலாம் என்று சிவன் எடுத்துக் கொடுக்க சேக்கிழாரும் பெரிய புராணம் படைத்தார். இப்பொழுது
0: எப்பொழுதும் அடியெடுத்து கொடுப்பவர் இப்பொழுது எடுத்து எழுத தொடங்கிவிட்டாரோ?
1: ஆமாம், எப்பொழுதும் அடியார்களுக்கு அடியெடுத்து கொடுக்கும் சிவபெருமான் இப்பொழுது அடியார் ஒருவர் அடியெடுத்து கொடுக்க அவர் ஏடெடுத்து எழுதிவிட்டார்.
0: என்ன என்ன, ஏடெடுத்து சிவபெருமான் எழுத ஒரு அடியாரா அடியெடுத்து கொடுத்தார்?
1: ஆமாம்.
0: ஆண்டவனையே எழுத வைத்த அந்த அடியார் யாரோ?
1: அவர்தான் மாணிக்க வாசகர்.
0: எண்ணும் எழுத்துமாக நின்ற பரமன், எல்லா உயிர்களின் தலையெழுத்தையும் எழுதுகின்ற இறைவன், சனற்குமாரர் உள்ளிட்ட நால்வருக்கும் ஆசானாய் நிற்கின்ற அந்த ஆண்டவன் சிவபெருமானா மாணிக்க வாசகர் சொல்ல ஏடெடுத்து எழுதினார்?
1: ஆமாம் ஆமாம், அதுவும் ஒரு பாடல் இல்லை, இரு பாடல் இல்லை, 658 பாடல்கள்.
0: 658 பாடல்களா?
1: ஆமாம்.
0: ஆஹா ஆஹா, மோகனாங்கி, சிவபெருமானியை எழுத வைத்த சிவனடியார் மாணிக்க வாசகரின் வரலாற்றை அறிய மிகவும் அவலாக இருக்கிறேன். ஆமா, மிக மிக அவலாக இருக்கிறேன் மோகனாங்கி. எனக்கு குருவாயா?
1: சொன்னால்தான் எனக்கும் தூக்கம் வரும்.
2: பெருமானே, தங்களை நோக்கி உலக உயிர்கள் அனைத்து உருகி நிற்கும் போது தாங்கள் உடலில் எதையோ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே.
3: பர்வத ராஜகுமாரியே, பாண்டிய நாட்டிலே ஒரு காட்சியை கண்டோம். அங்கே பார்.
2: என்ன நாதா?
3: அதோ அங்கே திரியும் வைகையை பார். அந்த வைகைக்கரையிலே பார், திருவாத ஊர்.
2: ஆமாம் ஆமாம், வீடெங்கும் இருந்து விழா நிறைந்த நாடு போலும். நாடக சாலையில் மேக முழக்கம், பாடசாலைகளில் உம்மை துதிக்கும் வேத முழக்கம், உழவு நீங்காத வயல்கள், இது எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நீங்காது நினைக்கும் மக்கள். ஆம், திருவாதவூர் உம்மை மறவாத ஊர்.
3: அம்மையே, மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். அதோ பார், சம்புபாத சரிதரும் சிவஞானவதியும் எம்மை நோக்கி தவம் செய்வதை.
2: என்ன தவமோ, எதற்காகவோ?
3: பிள்ளை வரம் வேண்டுகின்றனர்.
2: ஐயனே, பிள்ளை வரம் வேண்டுகின்ற அந்த தம்பதியருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்?
3: சொல்கிறேன் கேள். அமரர், அசுரர், சித்தர், தைத்தியர், கருடர், கிண்ணரர், நிருதர், சிம்புருடர், கந்தருவர், இயக்கர், விஞ்சையர், பூதர், பிசாசர், அந்தரர், முனிவர், உரகர், ஆகாயவாசியர், போக பூமியர் என்ற எமது 11 சீடர்கள்.
2: ஆமாம்.
3: அவர்களுக்கு யாம் கலைகளை கற்றுக் கொடுத்த போது அவர்களில் சிறந்தவரை காண விரும்பினோம். அதற்காக ஒரு சோதனை வைத்தோம். சீடர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகிருந்த திருக்குளத்திலே எங்கும் தீப்பிழம்பை வெளிப்படுத்தி அக்னி நீர் பரவச் செய்தோம்.
2: என்ன,
3: தீப்பிழம்பை கண்ட எமது சீடர்கள் ஏடுகள்

0: எழுத்தாணிகளையும் தாறுமாறாய் தவறவிட்டு ஓடினர். ஆனால் என் சீடர்களில் ஒருவன் மட்டும் அஞ்சி ஓடாமல், தான் நீரிலே நனைந்தாலும் திருமுறையை நனையவிடாமல் அஞ்சாமல் பாதுகாத்தான். அவன்தான் இந்த திருவாத ஊரில் தவம் இருக்கும் அந்த தம்பதியர் வயிற்றில் பிறக்கப் போகிறான்.
1: அப்படியா?
0: இதோ பிறக்கப் போகும் அக்குழந்தையின் கரு நம் கையில் இருக்கிறது. அதோ கருவறை அருமறை ஓதும் அமாத்தியர் குலத்தைச் சார்ந்த சிவஞானபதியின் மணிவெயில், சம்புவாத சரிதருக்கு சரியான வாரிசு. இருள் சாய்க்கும் இளஞ்ஞாயிறு உதித்து விட்டது பார்வதி. சம்புவாத சரிதரே, உமது உண்மை தவத்திற்கு இதோ பரிசு பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: என்ன அழகான குழந்தை! இந்த சம்புபாத சரிதன் செய்த பூஜை வீண் போகவில்லை. ஆண்டவன் அருள் செய்து விட்டான். சிவஞானவதி, உன் மணிவயிறு மாணிக்கம் சுமக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆஹா, ஆகா, என்னே ஆண்டவனின் கருணை! ஆகா,
1: நாதா, நாதா, என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இந்த விடியற்காலையில் குழந்தை குழந்தை என்று பரவசப்பட்டீர்கள்? உறக்கத்தில் கனா ஏதும் கண்டீரோ?
2: என்ன, நான் கண்டது அனைத்தும் வெறும் கனவா? ஆண்டவா, என்ன இது?
1: கவலைப்படாதீர்கள் நாதா, விடியற்காலை கனவு நிச்சயம் பலிக்கும் என்று கூறுவார்கள். இறைவன் நமக்கு அருள்

0: சேர சோழ பல்லவ சாளுக்கிய வேந்தர் அடிமைப்பட பாண்டியன் அரிமர்த்தனன். ஆம், நாம் ஒரு குடையில் உலகாளுகின்ற நிலை தந்த எமது அமைச்சர் பெருமானே, வாரும் வாரும். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் செய்ய எமக்கு நாள்தோறும் இடித்துரைக்கும் அமைச்சர் பெருமான் தென்னவன் பிரம்மராயரே, ஒருவராய் சிந்தித்து எமது புகழ் எட்டு திக்கும் தாண்டி செல்ல திட்டம் ஒன்று சொல்லும்.
1: காட்சிக்கு எளியனாய் கடும் சொல்ல நல்லனாய் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல பாண்டியமன்னா, வணங்குகிறேன். இந்த ராஜசபையில் வாதவூரனாய் காலடி எடுத்து வைத்த என்னை ஒரு சில ஆண்டுகளிலேயே தலைமை அமைச்சனாய் ஆக்கிய நீர் தென்னவன் பிரம்மராயன் என பட்டம் கொடுத்து பொற்பூவும் பொன்னழி மாலையும் கொடுத்து சிறப்பித்துள்ளீர். நன்றி மன்னா, என்றென்றும் நன்றி.
0: அமைச்சரே, யாம் செயற்கை அறிந்த கடைத்தும் உம்மால் உலகத்து இயற்கை அறிந்து செயல்பட்டதால் தானே மாமன்னனானேன். உறுதிகளை உழையிருந்து கூறிய அமைச்சரே.
1: செவிகைப்ப சொல்பொருக்கும் மன்னா, இந்த ஒரு பண்பினால்தான் இந்த பாண்டி மண்டலம் உன் கவிகை கீழ் தங்கி மகிழ்கிறது.
0: அமைச்சரே, பழுதன்னும் மந்திரிகள் எம் பக்கத்தில் இருந்திருந்தால் யாம் 70 கோடி பகையை அல்லவா சந்திக்க நேர்ந்திருக்கும். சிந்தித்து சொல்லும் அமைச்சரே, இன்னும் பல பட்டங்கள் உமக்கு தகும் தகும்.
1: நீர் கொடுப்பதில் குறையில்லை, உமது குடிவோம்பலில் தடையில்லை. கைச்செங்கோல் செம்மாந்து நிற்கிறது, வளைவில்லை. தன்னழியால் நீர் உலகாள உம்மொழியைத்தான் உலகம் விரும்பும்.
0: அரண் அறிந்தேன் எனினும் திறனறிந்த அமைச்சர் நீர் இல்லை என்றால்
1: முறை செய்து காப்பாற்றும் மன்னவனே, நீரே இறை என்று உலகமும் ஏத்தும்.
0: வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர நம் மக்கள் உயர்வார்கள். குடி உயர்ந்து விட்டால் கோன் உயர்வான் என்பது மெய்மொழி. ஆனாலும் அமைச்சுயர அரசுயரும் என்பது புதுமொழி புகுத்திய தென்னவன் பிரம்மராயரே, படை பெருக்கத்திற்கு வழி சொல்லும்.
1: காலாட்படை கணக்கின்றி பெருகிவிட்டது மன்னா. நாட்டிலே போர் மூண்டால் வீட்டிற்கு ஒரே ஆள் போதுமென முரசு முழங்க வேண்டிய நிலைக்கு அது போய்விட்டது.
0: கொடியாடி வருகின்ற தேர்ப்படை
1: ஆறக்கால்கள் செய்து குவிக்க பெற்று சக்கரங்கள் உருப்பெற்று நிறுத்தி வைக்க இடமில்லாத அளவிற்கு சகடங்களின் உறுப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மன்னா.
0: அமெத்த மகிழ்ச்சி, அமெத்த மகிழ்ச்சி. பிரம்மராயரே, மத்த கஜங்கள்
1: கண்ண கபால பீஜ மதமுடைய கஜங்களும் கணக்கின்றி வளர்ந்து நிற்கின்றன. தும்பிக்கை தரையில் புரள, வால் மண்ணிலே தவழ, கொம்புகள் மேகத்தை கிழிக்க எழுந்த கிம்புரி அணிந்த யானைப்படை தேவைக்கு மேலே உள்ளது மன்னா.
0: குதிரைப்படை

0: வீரர்கள் சாரி வருவதற்கும் தேர்களில் ஏறி வருவதற்கும் போதுமானவை உள்ளனவா அமைச்சரே?
1: தங்களை நான் காண வந்ததே அதற்குத்தான் மன்னா.
0: ஏன், குதிரைப்படை எண்ணிக்கையில் குறைந்து விட்டதா அமைச்சரே?
1: குதிரைப்படை காப்போர் சொன்ன செய்தி மன்னா, ஆற்றங்கரையிலே நிறுத்த பெற்றிருந்தவை அடித்து போக பெற்றுவிட்டன பெருவெள்ளம் வந்ததால். நோயாளி பல மாண்டன, இருப்பவற்றினும் பல வயது ஏறிய நிலை உடையன.
0: ஓ அமைச்சரே, பண்டாரத்தை திறந்து 40 கோடி பொன்னும், வழிச்செலவுக்கு 9 கோடி பொன்னும், ஆக மொத்தம் 49 கோடி பொன்னோடு பிரம்மராயர் தலைமையில் குதிரை வாங்கும் கூட்டம் இன்றே திருப்பெரும் துறை நோக்கி புறப்படட்டும். நான் வருகிறேன் அமைச்சரே.
1: மன்னர் மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் ஆணை, கைமேல் 49 கோடி பொன், ஒரு கட்டிலே ஒடுங்குவது பசு, இரண்டு கட்டிலேயும் அசைவது யானை, மூன்று கட்டிலேயும் முன்னும் பின்னும் நெருங்க விடாதது குதிரை, 4 சங்கிலியிலும் ஆடிக்கொண்டிருப்பது ஊஞ்சல், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 கட்டுப்படாமல் ஆடுகிறவன் மனிதன், வெள்ளி அம்பலத்து குத்தாடும் வள்ளலே, என்னே உன் விளையாட்டு? 5 கட்டிலேயும் அடங்காத மனிதனை கொண்டு 3 கட்டிலேயும் அடங்காத குதிரையை வாங்க வைக்கிறாய், இதனால் என்ன பயன்? இருந்தாலும் இறைவா, நீ எனக்கு ஒரு வரம் தா. பொன்னை மண்ணாக்க நான் விரும்பவில்லை. மன்னனுக்கு மண் ஆசை. தாவும் பரிப்படையை பெருக்கி தரணி முழுக்க ஆள விரும்புகின்றான் அரிமர்த்தன பாண்டியன். புழுதி கிளம்ப போர் உணர்த்தும் புறவி படைக்காக இப்பொன்னை செலவிட்டால் பொன்னும் புழுதியாகும். மண்ணிலிருந்து வெளிப்பட்ட பொன்னை மறுபடியும் மண்ணாக்க மன்னன் விரும்பினாலும் என் மனம் விரும்பவில்லை. மன்னன் வேண்டியதை வாங்க இதை செலவிட மாட்டேன். இறைவா, நின்னை வேண்டி வருபவர்க்காக இதை செலவிடுவேன். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. யாரது யாரது எனக்கு முன்னால்? ஆஹா, ஆதி சைவ குலத்தை சார்ந்த அர்ச்சகரே, நீரணிந்த நீர், எனக்கு நீரளித்து நிற்க வந்தீர். நல்ல சகுனம், இது நல்ல சகுனம். வேதநாயகா, ரிக் யஜு சாம அதர்வ வேதங்களை திரிபுர தகனத்திற்கு தேரேறிய போது 4 குதிரைகளாய் மாற்றி பூட்டியவனே, வேதம் உன்னால் குதிரையானது. உனது அடியான் குதிரை வாங்க கொடுத்த பொன்னால் வேதம் வாங்க அருள்வாய். ஆம் ஆம், குதிரை வாங்கப் போவதில்லை, நிச்சயம் குதிரை வாங்கப் போவதில்லை.

0: அமைச்சர் பெருமானே, குதிரைகள் வந்திறங்கும் கோடிக்கரை இன்னும் எவ்வளவு தூரம் உள்ளது?
1: ஏனப்பா, கால் வலிக்கிறதா?
0: இல்லை இல்லை, கூட்டம் கூட்டமாய் குதிரைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் கேட்டேன்.
1: அப்பா, உனக்கோ குதிரைகளை பார்க்க ஆசை, எனக்கோ? ஆமாம், இந்த தலைமை அமைச்சன் தென்னவன் பிரம்மராயனுக்கோ? வேண்டாம், உன்னிடம் அதை சொல்ல மனமில்லை.
0: எங்களை வழி நடத்தி வரும் அமைச்சர் பெருமானே, என்னவாயிற்று தங்களுக்கு?
1: என்னை வழி நடத்த, ஆமாம், என்னை வழி நடத்தக்கூடிய ஏதோ ஒன்றினை என் மனம் நாடுகின்றது. கொஞ்சம் இரு. அதோ அதோ அங்கே பார்த்தாயா, குறுந்த மரம் ஒன்று அழகாக இருக்கிறது. அதன் கீழே அமர்ந்திருக்கும் பழுத்த அம்மனிதர் இல்லை எனது வழிகாட்டியை, இல்லை இல்லை, எனக்கு பாடம் சொல்ல வந்தவரை நான் காணப்போகிறேன்.
0: அடடா, தலைமை அமைச்சர் வந்ததை மறந்துவிட்டு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பெரியவரை நோக்கி போகிறாரே.
1: வேதம் ஒரு பக்கம், சைவ போதம் ஒரு பக்கம், புராணத்து உட்கடந்த கீதம் ஒரு பக்கம், சமய வேதம் ஓதும் ஒரு பக்கம், நாலு பக்கமும் நாதம், இன்ப நாதம். இந்த நாதனை என் மனம் நாடுவதே, ஓ அருள் கூடுவதுதான். குருவா, அருள் குறவனா, குறுந்த மரத்து நிழல் மருந்து விருந்து செய்ய வந்தவனா? மருந்து கண்டேன் மருந்து, பசும்பொன்னை சுமந்து வந்த என் கண்முன் ஆணி பொன்னல்லவா அமர்ந்திருக்கிறது. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்க்கு அருளும் பொல்லாத ஆலமுண்ட கண்டனா என் கண் கண்டவன்? நெற்றி நிறைய

0: இரு, நெஞ்சு மறைய கண்டிகை, பழுத்த சிவம், சிவப்பழம். என்ன இது? என் உடம்பு கட்டையாகிவிட்டது. உடலெங்கும் வியர்வை, உரோமக்கால்கள் குத்திட்டு நிற்கின்றன. நான் தழுதழுக்கிறது, நடுக்கம் ஏற்படுகிறது, நிறம் மாறுகிறதே உடல், கண்ணீர் அருவி நனைக்க விழுகிறது. தெய்வமே, ஸ்தம்ப ஸ்வேத ரொமஞ்ச ஸ்வரவேத வேபத ஸ்வர்ண அச்சுரு ஆகிய ஏழு நிலைகளையும் கடந்து ஒடுங்கிக் கிடக்கும் பிரளய நிலைக்கு வந்துவிட்டேன். சிரிப்பேன், அழுவேன், சிலம் கொள்வேன், உபகையை உவந்து உண்பேன், அதகிலகிஞ்சித நிலைக்கு உத்தேன், இகழ்வேன், ஊடுருவேன், சண்டையிடுவேன். சரியை கிரியை யோகம் ஞானம் கடந்த ஒரு புதுநிலை. இந்நாட்டுக்கும் சொந்தமான தென்னாட்டுக் கடவுளே, உன்வலைப்பட்டேன், சிக்கலம் பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனி என்ற நிலை இனி இல்லை.
1: மாணவமணியே, தென்னவன் பிரம்மராயனே, அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சனே, வாதவூர் அன்பனே, பூலோகத்திலும் உனக்கு கற்பிக்க காலம் வந்துவிட்டது. ஆம், உனக்கு 16 வகையாக கற்பிக்கப் போகிறோம். தாய் மீன் தான் போட்ட முட்டையை கண்ணாலே பார்த்தாலே மீன் குஞ்சு வெளிப்பட்டு விடும். இது நயன தீட்சை. ஆமையும் தன் நிலத்தில் போட்ட முட்டையை நீரிலே சென்று நினைத்து பார்த்தால் ஆமை குஞ்சுகள் வெளிப்படும். இது மானச தீட்சை. அப்படியே 21 நாட்கள் கோழி தான் போட்ட முட்டையை அடைகாத்தாலே கோழி குஞ்சுகள் வெளிப்படும். இது ஸ்பரிசு தீட்சை. குளவியானது தன்னுடைய இறகுலியை இடைவிடாது இயக்கி நின்றால் கூட்டுப்புழுவும் வெளியாகும். இது வாசக தீட்சை. இதோ செஞ்சாந்தை பூசிக்கொண்டு செங்கழு நீர் மாலையை அணிந்து கொள்ளும். சிரத்தை எம் கரத்தின் கீழ் கொண்டு வா. நமச்சிவாய, நமசிவாய, நமசிவாய. ஐந்தெழுத்தை பதித்து விட்டு அன்பனே, வாதவோர் நண்பனே, தன்னவன் பிரம்மராயனே, இனி நீ மணிவாசகன், ஆ மாணிக்க வாசகன், யாம் வைக்கும் திருப்பெயர் மன்னிய சிவன், யாம் மாணிக்க வாசகன் நீ.
0: கொம்பரில்லா கொடி போல அலமந்த நாயேனை கும்பர் வாழ வழி செய்த கோமளமே, ஆனை வெம்போரில் குறுந்தூரன 5 புலனால் அரைப்புண்ட என்னை ஆட்கொண்ட இறைவா, நீ அணிந்த தோடு உலகை படைக்கும், நீ ஏறிய விடை பூமியை காக்கும், நீ சூடிய மதி உலகை நிர்மூலமாக்கும், நீ பூசிய பொடி அனைத்தையும் மறைக்கும், உள்ளம் கவர் கல்வனே, அருள் செய்த வள்ளலே, தேனையும் பாலையும் கண்ணலையும் தித்திக்கும் அமுதத்தையும் ஒத்த பரம்பொருளே, என் ஊனையும் என்பையும் உருக்கும் உண்மை பொருளே, வெண்மையனே பெண்மையனே எனக்கு அண்மையனே, எனக்கு நீ இடும் கட்டளை யாதோ?
1: வேலை உண்டு, ஆனால் யாம் சென்று வரும் வரை இங்கேயே காத்து.
0: கனவில் வந்த காட்சி போலல்லவா சட்டென மறைந்து போயிற்று. ஆகாயத்து அசரீரி சத்தமும் அடங்கியது போலல்லவா தோன்றுகிறது. காட்டி மறைந்த கட்டி தங்கமே, இந்த பூத உடலை எந்த தீயில் எரிப்பேன்? மலையிலிருந்து உருண்டு மாய்வேனா? நஞ்சு தோய்ந்த வாளால் நெஞ்சை கீறி முடிவேனா? அஞ்சினேன், அஞ்சினேன். இது உனது உடமை என்பதா? பிறவி பார்வையற்றவன் கையிலே மாணிக்கம் கிடைத்ததா? மதலையும் குதலையும் பேசும் சிறுமி கையில் பொற்கிண்டம் தவழ்ந்ததா? அருமையை அறியாதவனை ஆட்கொண்டீர், அடியாரோடு மறைந்து விட்டீர். கல்லாத புல்லறிவிலேன் கைப்பட்ட கனியை விட்டுவிட்டேனே. எந்தையே எங்கு சென்றாய்? 6 தத்துவங்களை அறிவித்தவனே எங்கு போனாய்? அறுவகை சுவையினால் சுவைவகை ஊறும் அருவமே, எங்கே மறைந்தாய்? அடியேனை இங்கு வைத்து ஆண்டவனே நீ எங்கு சென்றாய்?

0: அன்றாய் நான் கதல காராம் பசுவாம் என் இறைவனை காணவில்லையே.
1: அடடா, அரிமர்த்தர பாண்டியனின் ஆட்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கிறார்களே. இருக்கட்டும்.
2: யாரப்பா, வாருங்கள். ஓடிப்பாயும் குதிரைகள் ஆடி மாதத்தில் வரும் என்று பாண்டியர் பெருமானுக்கு ஓடிப்போய் சொல்லுங்கள். போங்கள், போங்கள், புறப்படுங்கள்.
1: குதிரை வேண்டுமா? குதிரை
3: அமைச்சரே, தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரை குதிரை வாங்க 49 கோடி பொன்னோடு அனுப்பி வைத்தோம். ஆடி மாதம் வருவதாக செய்தி வந்தது. ஆடி வந்துவிட்டது, குதிரைகளை காணோமே. திருமுகம் ஒன்று தந்து போய் காட்டி குதிரைகளோடு அழைத்து வாரும் என்று அனுப்பி வைத்தால் நீர் இப்படி வந்து நிற்கிறீரே.
4: மன்னா, திருமுகத்தை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயருக்கு காட்டினோம். உமது ஓலையை பணிவோடு வாங்கினார். வரிமீர் விரல் வைத்து வாசித்தார், கண்ணை மூடினார். இனி செய்வது என்னவென்று திருவாய் 3 முறை ஒளி செய்தது. பின்னர் கோயிலை வலம் வந்தார், கொம்பிட்டு நின்றார்.
3: பிறகு என்ன நடந்தது?
4: ஆகாயத்திலிருந்து அசரீதி கேட்டது போல் இருந்தது.
3: என்னவென்று
4: எங்களுக்கு விளங்கவில்லை மன்னா. ஆனால்
3: என்ன,
4: பிரம்மராய தலையசைத்தார். ஏடும் எடுத்தானையும் எடுத்து குதிரைகள் வரும் என எழுதி என்னிடம் கொடுத்த மன்னவரிடம் இவ்வோலையை காட்டுங்கள் என அனுப்பிவிட்டார்.
3: அது சரி. திருப்பெரும் துறையில் இப்பொழுது என்ன நடக்கிறது?
4: ஆலயம் ஒன்று அற்புதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அடியார் கூட்டமும் அன்னதானத்தில் முழுகிக் கொண்டிருக்கிறது மன்னா.
3: ஆலயம் அன்னதானம்? அமைச்சரே, ஓலை செய்தி நன்றாகத்தான் இருக்கிறது. குதிரைகளோடு அமைச்சர் வந்ததும் எம்மை வந்து பார்க்க சொல்லும்.
4: நல்லது மன்னா.
1: பாண்டிய மன்னா, வணங்குகிறேன்.
3: எவ்வளவு பொன் கொண்டு சென்றீர்? எவ்வளவு குதிரைகள் வாங்கி வந்தீர் அமைச்சரே?
1: கொண்டு போன பொன்னுக்கும் அளவில்லை, கொண்டு வரப்போகும் குதிரைகளுக்கும் எண்ணிக்கை இல்லை மன்னா. குதிரைகள் வந்த பின்பு பல நாமம் பூண்ட பாண்டியனே, உனது திருநாமம் துரகபதி என புது பொறிவு பெறும்.
3: அமைச்சரே, மெத்த கழித்தோம், மெத்த கழித்தோம். இப்பணியை பாராட்டி இன்னும் பல பரிசுகளை உமக்கு அளிக்கிறோம், பெற்றுக்கொள்ளும்.
1: நன்றி மன்னா, நன்றி.
3: வருகிறோம். குதிரைகள் வந்து சேரும் செய்தி விரைவில் வரட்டும். வருகிறேன்.
1: இறைவா, பொன்னை முழுதும் செலவிட்டு விட்டேன். ஆகாயத்து அசிரீரியாய் அருள் செய்தாய். கனவிலும் நனவிலும் மாறி மாறி வருகின்றாய். குதிரைகள் என்று வருமோ? உற்றார் உறவினரெல்லாம் என்னை பழிதூற்றுகின்றனர். மன்னன் சீற்றம் வெளிப்பட்டால் என மற்றவர் அச்சுறுத்துகின்றனர். மன்னே, என்னை ஆட்கொண்ட மணியே, அரசன் கொடுத்த நிதியெல்லாம் முன்னே கொண்டு பிள்ளை புறவி வருவதாய் உரைத்தாய். என்னே, புறவி வரும் வண்ணம் என கலங்கி நிற்கும் எனக்கு சூரியனின் 7 குதிரைகளை ஒத்த குதிரைகள் வரும் என அருள்வாக்கு அளித்தாய். நான் சொன்ன கெடு, இல்லை இல்லை, நீ எனக்கு சொன்ன கெடு இன்றோடு முடிகிறது. பொழுது விழிந்தால் எனது நிலை, மனைவி நிராசை, மகனும் மகளும் உயிர் தொகுதி, சுற்றமோ குற்றமில்லாத அடியார் கூட்டம், 7 வகை பிறப்பே கொல்லும் பகை என்பதை அறிந்தேன். அப்படியே இன்னும் 3 நாள் மன்னனிடம் அவகாசம் கேட்பேன்.

0: அடே, பார்த்தாயா? நமது தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரின் திறமையே திறமைதான்.
1: ஆமாம் ஆமாம், வலிவும் பொலிவும் மிக்க ஏராளமான இந்த குதிரைகளை பார்க்க பார்க்க எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றது.
0: குதிரைகளை மட்டுமா பார்க்க தோன்றுகிறது?
1: பின்னே
0: அதோ அக்குதிரைகளை வழி நடத்தி வந்த வணிக தலைவனை பாறேன்.
1: ஆஹா,
0: அவரின் அழகும் கம்பீரமும் பார்க்கும் எவரையும் பரவசப்படுத்தி விடும்போது

0: வந்திருக்கிறதே.
1: அதில் என்ன சந்தேகம்? அடே, அரசரும் அவருடன் தலைமை அமைச்சரும் வருகிறார்களே.
0: இக்குதிரைகளை பார்த்தவுடன் நமது அரசரின் முகத்தில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தாயா?
1: ஆஹா, எத்தனை மகிழ்ச்சி அரசருக்கு! வா, அரசரும் தலைமை அமைச்சரும் இவ்விடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று அப்புறம் ஒதுங்கி நிற்போம்.
2: ஆஹா, அமைச்சரே, குதிரைகள் வந்து விட்டன. உம்மை போன்ற திறம் படைத்த அமைச்சர்களை யாம் இதுவரை கண்டதில்லை. இவர்தான்
3: குதிரைகளின் தலைவர்.
2: குதிரை தலைவரா? ஆஹா, குதிரை வணிக குழு தலைவரே, முடிமன்னன் நான் வணங்குகிறேன்.
4: வணக்கம்.
2: அதுவும் சிம்மாசனத்தை விட்டு சிறிது எழுந்து நிற்கின்றே.
4: பாரும்.
2: என்னவோ தெரியவில்லை, உம்மை கண்டு பரவசம் அடைகிறேன். எமது அமைச்சர் உமது நண்பர் என அறிந்து மகிழ்கிறேன். குதிரை கலையிலே உம்மை விஞ்சுகின்ற ஆட்கள் இல்லை இல்லை என நினைக்கின்றேன்.
4: பாண்டிய மன்னா, இதோ பார், மாந்தளிர் நாவும் பாம்பு படம் போன்ற மார்பும் உடைய குதிரை பாடலம், அகன்ற நெற்றி ஒரே நிறமுடைய புறமுதுகு கொண்டது கோடகம், யானை என நடை போட்டு சிங்கம் என சீறி பாய்வது இவ்வுளி, சருக்கரை போல் வெள்ளை நுரை கக்குவது வன்னி, எட்டு மங்கலம் உடையது குதிரை, குங்குமப்பூ நிறத்தது பரி, ஏறிய வீரனுக்கு அடங்கி நடப்பது கந்துகம், எட்டு வயதுடைய இக்குதிரைகளை பல நாடுகளில் சேகரித்தோம். சீசைலம், பல்லவம், கேகயம், யவனம், மக்கம், சவ்வீரம், மராட்டியம், கான்மீரம், மாளவம், சௌராஷ்டிரம், சாலி, குருக்கேந்திரம் ஆகிய நாடுகளிலிருந்து வந்தவை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகிய பெயரும் உண்டு. பஞ்சகல்யாணி, அட்டமங்கலம், தெய்வமணி, ஸ்ரீவச்சம், இன்னும்
2: இவற்றின் வரவால் எனக்கென்ன லாபம்
4: இருக்கிறது? மன்னா, வெள்ளை குதிரை வெற்றியை தரும், சிவந்த குதிரை இரவு போருக்கு ஏற்றது, பொற்புள்ளி உடைய குதிரை செல்வ வளம் சேர்க்கும். இதோ இதோ கயிறு மாறி தருகிறோம், பெற்றுக்கொள்ளும்.
2: குதிரை தலைவரே, வெள்ளை ஆடை ஒன்றை உமக்கு பரிசாக தருகிறேன்.
4: நன்றி.
2: அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்வீர்.
4: எமது அப்பன் மகிழ இதை எமது முடியில் அணிகிறோம். இனி இக்குதிரைக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
2: அமைச்சரே, உமது பணியை பெரிதும் பாராட்டுகிறேன். மகிழ்கிறோம் மகிழ்கிறோம். அமைச்சரே, அளவிறந்த பொருளை கொடுத்து அழகான குதிரைகளை பெற்று வந்தீரோ?
3: மன்னா, அக்குதிரைகளுக்கு என்ன குறை?
2: நள்ளிரவிலே அவை நரியாக மாறிவிட்டன. புல்லும் கொள்ளும் உண்பதை விட்டு அரண்மனை நாகனவாய் புள்ளையும் கிள்ளைகளையும் அவை உண்டுவிட்டன. குழந்தைகளின் குரல் வளையை குதறிவிட்டன. வீட்டிலே சமைத்த உணவுகள் வீணாக சிதைக்கப்பட்டு விட்டன. பரிகள் நரிகளாகிவிட்டன. மாயம் செய்த உம்மை மன்னிப்பதற்கில்லை. எனக்கு கண்ணும் கவசமுமாக நடித்த பிரம்மராயனே, உச்சி பொழுதில் கிட்டி அடித்து கல் சுமக்கும் தண்டனையை நீர் ஏற்க வேண்டும். இப்போதே யாரடாங்கே இந்த போலி அமைச்சனை இழுத்துச் செல். மாய வித்தக்காரனை விட்டு விடாதீர்கள்.

நான் அது வடிவான இறைவா, பாதகனை ஆட்கொண்டவனே, வேத முடிவே, போத உட்பொருளே, பூரணமே, வேத குதிரையேறும் வித்தகனே, தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே, பித்தனை ஆட்கொண்டாய், சித்தம் தெளிவித்தாய், அத்தனே என்னை மன்னன் ஒறுத்து நிற்கிறான், நீ என்னை வெறுத்து நிற்கிறாய், பொறுப்பேன், என்னை

அருள மறுப்பேன். இருந்து என்னை ஆண்டுகொள். இல்லை இல்லை இல்லை இல்லை, ஏற்றுக்கொள். இல்லை, ஒத்திவை. இவையெல்லாம் விடுத்து ஏன் என்னை விட்டாய்? குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினீர். எத்துக்கு என்னை கொண்டீர்? நீரே பழிப்பட்டீர். மீனாக நான் துடிப்பது புரியவில்லையா? தண்ணீரில் கிடந்து என்னை தரையிலே போட்டால் அழிவேன். சதுப்பு நிலம் ஓய்வு தரும், சேற்று நிலம் நிம்மதி தரும், ஆழமற்ற நீர் கொஞ்சம் உயிர் தரும், சிற்றோடை ஓய்வு தரும், பெரிய ஆறு பயமில்லா வாழ்வு தரும், ஆழ்கடலே வீடு பேறு தரும். உன் அருட்கடல் என் மீது பாயாதா? தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே அருள் வடிவே, கண்ணீர் வடித்து கதறுகின்றே. மன்னன் தந்த பொன்னை பொன்னார் மேனியனே உனக்குத்தானே செலவிட்டேன். பரிகளன்று நரிகளை ஏவி விட்டாய். நாடு காடாகிவிட்டது. நல்லமைச்சன் என பாராட்டிய மன்னன் நயவஞ்சகன் என பட்டம் தந்து கொதிக்கும் மணலில் குப்புற நிறுத்தியிருக்கிறான். குறுந்து மரத்தடியில் குருவாய் வந்தவனே, இருந்து பார்த்து இன்னும் எவ்வளவு நேரம் சோதனையில் தாங்குவான் என்று உணர்ந்து பார்த்து பிறகுதான் உன் அருள் வெள்ளம் பாயுமா? இந்த உடல் உனக்கே உரியது. வாட்ட வாட்ட உருக்க உருக்க என் உள்ளொளி பெருகுமே. பேரானந்தமே, பரம்பொருளே, உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை சிக்கன பிடித்தேன். நம சிவாய், நம சிவாய், நம சிவாய், நம சிவாய்.

0: மன்னா, வைகைக்கரை உடைந்து விட்டது, வைகைக்கரை உடைந்து விட்டது.
1: ஏன் ஓலமிடுகிறாய்? வைகைக்கரை உடைந்து விட்டால் அடைக்க வேண்டியதுதானே.
0: பத்தி பத்தியாய் கபகுபுரத்தை வெள்ளம் குத்தி சாய்த்து விட்டது மன்னா, குத்தி சாய்த்து விட்டது. தத்தி ஓட வேண்டிய நீர் தாறுமாறாய் ஓடுகிறது. நீர் உயர்ந்தால் தாவரை உயரும் என்பார்கள், ஆனால் நிலைமாறி போய்விட்டது. தாவரை கொடிகள் வேரோடு அறுந்து ஓடுகின்றன.
1: என்ன
0: கல்லாரம், கனிமுல்லை, கரும்பு சொல்லாமல் சாய்ந்து விட்டது மன்னா, சொல்லாமல் சாய்ந்து விட்டது. குறிஞ்சி நிலத்து தேனும், முன்னை நிலத்து பாலும், மருத நிலத்து கரும்பு சாரும் நெய்து நிலத்தில் உப்போடு ஒன்றாக கலந்து விட்டது மன்னா. மேல் வீடு கீழே விழ, கீழ் வீடு நீரின் மேலே விழ, ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விட்டது மன்னா. மக்கள் யாவரும் உமது கொற்றத்தை குறை கூறுகிறார்கள் மன்னா.
1: வைகை பொங்கி பாண்டிய நாடு அழிகிறது. நீதிமுறை தவறிவிட்டான் இந்த அரிமர்த்தன பாண்டியன் என மக்கள் ஓலமிடுகிறார்கள். கடலரசன் மறுபடியும் கனன்று எழுந்து விட்டானா? வருணன் வயிற்று வலி தீர மதுரை மண்ணை விழுங்க நினைக்கின்றானா? மேகத்திற்கும் போகத்திற்கும் தலைவனான இந்திரனின் கோபமோ, வேறு என்ன தெய்வ சாபமோ? மன்னன் என்பதையும் மறக்க வைத்து எழுந்து நின்று வணங்க வைத்த குதிரக்காரனின் செயலோ? அமைச்சனாக வந்து அளவில்லா செல்வம் எடுத்து சென்று பரிகள் என்று நரிகளை நாடு முழுக்க ஓலமிட விட்ட தென்னவன் பிரம்மராயனின் சித்து வேலையோ? யாரடாங்கே, வீட்டுக்கு ஆள் வேலைக்கு வரட்டும். கடலே பொங்கி வந்தாலும் கரை அடைப்போம். மதுரை நகர் மக்கள் மண் வெட்டியும் கூடையும் சுமக்கட்டும். எந்த வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை என்றால் அந்த வீட்டை இடித்து நிர்மூலமாக்குங்கள். அந்த வீட்டு மண்ணை கரையாக போடுங்கள். இது மன்னர் மன்னன் அரிமத்தன பாண்டியனின் ஆணை. தப்பினால் தப்புவோ தலை, தப்பாது என தப்புகள் முழங்கட்டும்.

0: வைகை கரை அடைத்தே தீருவோம்.
1: மன்னா, ஆடவர் இல்லாத வீடுகளுக்கு
0: கிழவி தனித்திருந்தாலும் கூலிக்கு ஆள் வைக்க சொல்.
1: கூலி கொடுக்க வசதி இல்லாத விதவைகளுக்கு
0: விதிவிலக்கில்லை, தலையை அடகு வைக்க சொல். மீண்டும் மீண்டும் விளக்கம் கேட்காதே, போ போ போ.
2: ஏய், யாரும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், வெளியே வா.
3: யாரப்பா என்ன கூப்பிடுறது? ஆம்பளை இல்லாத வீடுப்பா இது.
2: என்ன
3: துள்ளி ஓடும் காலம் எல்லாம் எனக்கு தான் முடிஞ்சு போயிட்டது. என்னப்பா என்ன வேணும்? பிட்டு வேணுமா? ஐயோ, பிட்டெல்லாம் வித்து போயிட்டுதே.

0: ஏய், யாரு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்? ஆ, வெளியே வா.
1: யாரப்பா என்ன கூப்பிடுறது? ஆம்பளை இல்லாத வீடுப்பா இது. இரு இரு, இதா வந்துட்டேன்.
0: ஆ, சீக்கிரம் வெளியே வா, வெள்ளம் வந்து விட்டது. விரைவாக வெளியே வா.
1: எப்பா, எனக்கோ தள்ளாத வயசு, வெள்ளம் வந்தா எனக்கு என்ன? துள்ளி ஓடும் காலமெல்லாம் எனக்கு தான் முடிஞ்சு போயிட்டது. என்னப்பா, என்ன வேணும்? பிட்டு வேணுமா? ஐயோ, பிட்டெல்லாம் விற்று போயிட்டுது. நாளைக்கு வர்றியாப்பா?
0: ஏய் கிழவி, வைகை ஆற்றுக்கரை உடைந்து விட்டது என்று சொன்னால் பிட்டு வேண்டுமா என்று கேட்கிறாயே.
1: என்ன சொல்ற? வைகை ஆற்றுக்கர உடைஞ்சிட்டுதா? அதுக்கு இந்த வந்தி என்ன செய்வா?
0: ஏய் கிழவி, உனது பங்கை நீதான் அடைக்க வேண்டும், தெரியுமா?
1: அப்பா, எனக்கு வயசோ 80-90 ஆயிடுச்சு. வாய்ப்பல்லாம் உதிர்ந்து போச்சு. முதுகும் வளைஞ்சு கூணு விழுந்துடுச்சு. முகமெல்லாம் சுருக்கும். இருமி இருமி தூக்கமும் இல்லை. துடிப்பான பேச்சும் இல்லை. நாக்கோ குளறுது, நினைவோ தடுமாறுது. இந்த நிலையில நான் எப்படிப்பா என் பங்கு அடைப்பேன்?
0: ஏய் கிழவி, இது அரசனின் உத்தரவு. எப்படியாவது உன் பங்கை அடை, இல்லை என்றால் நீயே அந்த பள்ளத்தில் படுத்துக்கொள். எங்களுக்கு தேவை, நீ எப்படியாவது உன் பங்கை அடைக்க வேண்டும் என்பதுதான். இது அரசு உத்தரவு, நினைவிருக்கட்டும்.
1: அப்பா, பாயும் படுகையுமா இந்த பாவி கிடக்கிறேன். முடிச்சா புட்டு சுடுவேன், முடியாட்டி முடங்கி கிடப்பேன். என்னவோ எனக்கு பங்கா பங்கு, எனக்கு பங்கு வேண்டாம், பாலும் வேண்டாம்.
0: ஏய், உன்னால் முடியாவிட்டால் கூலிக்கு ஆளை வை. புரிகிறதா?
1: கூலிக்கு ஆள், கூலிக்கு ஆள் நான் தேடணுமா? எப்பா, அரசாங்க உத்தரவுக்கார எப்பா இந்த கிழவி? எந்த கூலிக்காரனே எங்க போய் எப்படி பிடிப்பேன்? என் பங்கை எப்படி அடைப்பேன்?
0: ஏய் கிழவி, வெள்ளம் வந்து வைகை கரை உடைந்து விட்டதால் வெளியூர்காரர்கள் பல பேர் வேலைக்கு தெரிகிறார்கள். அதில் யாராவது ஒருவர் கிடைப்பார், அவனுக்கு கூலி கொடுத்து உன் பங்கு எடை.
1: அப்பா, தள்ளாத இந்த வயசுல என்னால எங்கேயும் போய் யாரையும் பிடிக்க முடியாது. அரச உத்தரவுன்னு சொல்ற, அதான் யோசிக்கிறேன். நான் அதா அந்த ஆத்துப்படியிலேயே போய் உக்காந்துக்கிறேன். யாராவது அந்த பக்கம் ஆள் வந்தா உடனே பிடிச்சிடுறேப்பா.
0: அப்படி நீ அடிக்கவில்லை என்றால் உன்னையே தூக்கி அந்த பள்ளத்திலே போட்டு விடுவோம். ஜாக்கிரதை.
1: போதும் போதும் போதும். அப்பா, அரசன் சும்மா 5 அடி பாஞ்சா நீ 50 அடி பாயிறியேப்பா. நல்லா இருக்க, நல்லா இருப்பா, நல்லா இரு. என்ன பெத்த ஆத்தாலும் அப்பனும் செத்து போனது கூட எனக்கு நினைவு இல்லை. அனாதையா வளர்ந்து 6 கையையும் பிடிக்காம தனி மரமா இத்தனை காலம் இந்த மதுரை மண்ணுல உப்பையும் மண்ணையும் தின்னு வாழ்ந்துட்டேன். புட்டுக்கார கிழவி, புட்டுக்கார கிழவி வந்தின்னு எட்ட தசையும் பேசிச்சு. இப்ப எனக்கு ராஜா பங்கு போட்டு கொடுத்துருக்கிறாரா? 6 அடி நிலம் போதுப்பா. ஆமா, எனக்கு 6 அடி நிலம் போதும். இல்ல, 3 அடி கொடுத்தாலும் முடங்கி படுத்துடுவேன். ஆமாப்பா. ஐயோ தெய்வமே, சோமசுந்தரா, என்ன காப்பாத்தப்பா, காப்பாத்து. இல்ல, அரசு ஆணையை நிறைவேற்ற முடியாம போனா இந்த வந்தி கிழவி குச்சிய ஊனி உச்சி வெயில்ல பச்சைக்காலு கொப்பளிக்க நகர்ந்து நகர்ந்து போய் ஆத்தோட போயிடுவேன். ஆமா சோமசுந்தரா, சொக்கனாத, நீ தாண்டாப்பா காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும்.
0: நீ கூப்பிட்ட குரலுக்கு அந்த சோமசுந்தரர் வரப்போகிறாரா? ஏன் வீணாக புலம்புகிறாய்? எப்படியாவது உன் பங்கை அடைக்கப்பா, நான் வருகிறேன்.

0: மன்னா, எல்லோரும் அடைக்க முயற்சி செய்தாலும் ஒரு கூலியால் செய்யும் செயலால்.
1: அமைச்சரே, யார் அவன், என்ன செய்தான்?
0: வந்தி என்ற கிழவியின் பங்கை அடைக்க வந்தவன் அந்த கிழவி தந்த பெட்டை தின்றுவிட்டு தாறுமாறாக தெரிகின்றான். ஆமண்ணா, அவளுக்கு கணவன் இல்லை, நட்பு இல்லை, உறவும் இல்லை. ஒரு ஆள் வேண்டுமென அவள் தேடிய போது எங்கோ கிடைத்த ஒருவன் தான் அவன். அவன் தான் இங்கே வந்து
1: அவன் பங்கை அடைக்கவில்லையா?
0: ஆமண்ணா, பித்தனென வெட்டுவான் மண்ணை, தலைமேல் வைப்பான், பாரம் வந்து கீழே கொட்டுவான், சும்மாடு விழ ஒரு தட்டும் தட்டுவான், சுமையறுக்கி மறுபடியும் கட்டுவான், மிக களைத்து இழைத்தது போல் கரையிலேயே படுத்து விடுவான். இப்படி அவன் செய்வதால் மற்றவர் பங்கும் அடிபடாமல் கிடக்கின்றது. மன்னா,
1: நீர் என்ன செய்தீர்?
0: என்னால் அவனை இழுத்து வர முடியாது. அப்பப்பா, எழுந்து நிற்கின்ற தோற்றம். அதனால் உம்மை அழைத்து போகவே வந்தேன்.
1: என்ன, மண் வெட்டும் ஒரு சாதாரண மனிதனை அடக்க முடியவில்லையா? எங்கே அவன்? நட.
0: மன்னா, மன்னா, அதோ அதோ அவன்தான். மணலை குவித்து ஏறி மிதித்து எப்படி சரித்து விடுகிறான் பாருங்கள்.
1: எங்கே மறுபடியும் ஓடுகிறான்?
0: பசி போகவில்லை, இன்னும் கொஞ்சம் பிட்டுண்டு வருகிறேன் என சொல்லி அவ்வப்போது இப்படித்தான் ஓடுவான்.
1: பெரம்பெங்கே, நானே சந்திக்கிறேன் அவனை. வாங்கி
2: வந்தேன்.
1: வந்தி பங்கை அடைக்க வந்தவனே.
2: நான் தான்.
1: நீ பித்தனா இல்லை உண்மத்தனா, இந்திரஜாலம் காட்ட வந்த சித்தனா? எத்தனை, இதோ உன் முதுகில் இந்த பொற்பெரம்பால் அடிக்கிறேன்.

0: வீட்டுக்கு மண் சுமந்த பெம்மானே, ஆதவனின் வெப்பம் என்னை தீண்டாதற்கு அணை உடைக்கும் வெள்ளத்தை பெருக்கியவனே, பிரம்படி பட்டாயா? யார் சொன்னது? அரிமர்த்தன் முதுகிலே தழும்புபட்டது, அவன் மனையாளின் முதுகிலே பட்டது. இந்த பூலோகத்தில், மேலோகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, விண்மீன்கள் என்று அனைத்து முதுகிலும் அல்லவா தழும்புபட்டது? நீர்வாழினங்கள், நிலத்திலே திரியும் உயிர்கள், ஆகாய பறவைகள் அனைத்து முதுகிலுமே பட்டது. கருப்பையில் உள்ள கருவிலும் கூடப்பட்டதே. மாயவன் விழிக்க, தாமரை செல்வன் யாதன வினவ, தேவர் தலைவன் உடல் ஆட, இயக்கர், சித்தர், சாரணர், முதுகுப்புண்ணை ஒருவர் மற்றவர்க்கு காட்ட, என் பொருட்டு எல்லார் முதுகிலும் தழும்பேற்றிய பரம்பொருளே, பாண்டியன் மனம் மாறிவிட்டான். தாயே வருகை என வந்திக்கு வாழ்வு கொடுத்து விட்டான். ஒரு பிடி மண்ணை அள்ளி போட்டு வெள்ளத்தை அடக்கிய அருளாளனே, உமது அருள் வெள்ளத்தில் நான் மூழ்கும் நாள் என்றோ, பாண்டியன் அரிமர்த்தன் அறியாமையை மன்னிக்க மன்றாடுகிறேன். மன்றத்தில் ஆடுகின்ற மாமணியே,
1: இறைவா, சோமசுந்தரா, சொக்கேசா, மண் சுமந்து வந்த பெண் சுமந்த பாகத்தனே, என்னை ஆளவா நீ வந்தாய்? நாட்டை ஆள குதிரைகள் வந்தன. உன்னை நான் காணாமல் குதிரைகளை அல்லவா கண்டு மகிழ்ந்தேன்? மாயையால் மதி மயங்கி மாதவனை தண்டித்து விட்டேன். உனது அருளால் தான் மானிட வடிவம் தாங்கி எனக்கு தலைமை அமைச்சனாய் வந்தது என உணரவில்லையே? வேள்வி தீயில் இடுகின்ற பொருளென்று வந்தியின் பிட்டை உண்ட பரமனே, உன்னையா நான் பொன் பிரம்பால் அடித்தேன்? பார்த்தனை வில்லால் அடிக்கச் சொல்லி வேடிக்கை பார்த்தவனே, என்னை

இரம்பால் அடிக்க செய்து அண்ட சராச்சரங்கள் முழுக்க தண்டித்தது. ஏ ஹரிமர்த்தன பாண்டியன் வரலாறு கரைபட வேண்டும் என்று எண்ணமா? 49 கோடி பொன்னை 4 கால் விலங்குகளை வாங்கி நாட்டு எல்லையை பெருக்க நினைத்து நின்ற இந்த பாண்டியனை பிறவி கடலில் திசை தெரியாமல் செல்லாமல் திருப்பி விட்ட பரம்பொருளே, பொன்னும் பொருளும் ஆலயமாய் அன்னதானமாய் இனி மாறும். சிறு தொண்டனின் பிள்ளைக்கரியும் கண்ணப்பன் மென்று பார்த்த ஊனும் வந்திக்கிழவியின் பிட்டும் உண்ட மூல முதல்வனே, தாயில்லாமல் தவித்த பாண்டியனுக்கு வந்தியை தாயாக்கிவிட்ட உன் கருணையை எவ்வாறு பாராட்டுவே? இப்பாண்டிய நாட்டிலே பல நாழிகை பொழுது பாதங்களை பதித்த சிவபெருமானே, நீ குதிரைக்காரனாக வந்தபோதும் பட்டாடை உனக்கு கொடுத்த போதும் அதை நீ தலையிலே ஏற்ற போதும் பாராளும் மன்னன் நான் பரம்பொருளுக்கே கொடுக்கிறோம் என்று இந்த பாவியின் உள் மனது கூட சொல்லவில்லையே. என் மனையாள் பாண்டிய குலத்திற்கு சகநாதன் என்னும் வாரிசை சுமக்க அருள் செய்த வள்ளலே வள்ளலே, வாத ஊரார் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தில்லைக்கு போய்விட்டார். இனி உனது பாதங்களே சரணம் ஐயனே, உனது பாதங்களே சரணம் சரணம்.

0: இனி வாதியுடைய யாரேனும் உண்டா?
1: உண்டு. மாணிக்க வாசகரே, கேள்விகளை கேட்கட்டுமா?
0: கேளுங்கள்.
1: உமது நெற்றியிலே நீர், நீர் வணங்கும் இறைவன் நெற்றியிலும் நீர், எதற்காக இது? காரணம்
0: சொல்கிறேன், கேளுங்கள். சேய்க்கு உடல்நலம் இல்லாத போது தாய்க்கே மருந்து கொடுப்பது போல, தாயாகிய இறைவன் சேயாகிய உயிர்களை காக்க தான் திருநீரு அணிகிறான்.
1: உமது கழுத்திலும் ருத்ராட்சம் இருக்கிறது. நீ வணங்கும் சிவபெருமானுக்கும் ருத்ராட்சம் அணியப்படுகிறதே, அது ஏன்?
0: ஏட்டை மாணவன் சுமக்கும் போது கற்பிக்கும் ஆசானம் கையிலே ஏடு வைத்திருப்பதில்லையா? அதுபோலத்தான் இதுவும்.
1: ஓம் என்ற மந்திரம்?
0: ஆ என்பது பரமசிவம், ஊ என்பது பார்வதி, இரண்டும் இணைந்து ஓங்காரமாகும். என்பது பிரணவம்.
1: சிவம் என்றால்
0: அன்பும் இன்பும் சேர்ந்தது.
1: கல்லிற்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறதே, அது ஏன்?
0: அது ஊற்றுபவனுக்கு சாந்த குணத்தை உருவாக்கும்.
1: தீபம் எதற்காக காட்டப்படுகிறது?
0: ஆதியும் அந்தமும் இலா அருட்பெரும் ஜோதியாய் இறைவன் இருப்பதை உணர்வதற்கு.
1: சூடமும் சாம்பிராணியும் கொளுத்தப்படுவது?
0: எரிந்த பிறகு எஞ்சுவது எதுவுமில்லை என்று நிலைகாட்டும் பொருள்கள் சூடமும் சாம்பிராணியும். இனி மனித பிறவி போதும் என வேண்டுவதற்காக.
1: ஆலயமணி ஒழிப்பது?
0: நாதம் எங்கள் இறைவன், நல்லோசை எங்கள் தெய்வம், ஓசையின்றி ஒன்றுமே இல்லை.
1: ஆட்டமும் பாட்டும்?
0: உயிர் இறைவனோடு கலப்பதற்கு அத்தாட்சி.
1: இறைவனே ஆடுவது?
0: அணுவுக்குள் உள்ள திரவம் ஆடுவது நின்றால் அணு அழிந்து விட்டது என்பது ஆண்டவனின் தாண்டவத்திற்கு பொருள்.
1: தீயில் விழுந்த நீர் எரிந்து மழுகிறது, ஆனால் சந்தனத்தில் விழுந்த நீர் மணக்கிறது. வேறுபாட்டிற்கு காரணம்?
0: வேறுபாட்டை ஜடப்பொருள்கள் உணர்வதில்லை.
1: ஐந்து விரல்களுக்குள் வேறுபட்ட வடிவம் ஏன்?
0: ஐந்து விரல்களும் இணைந்து செயல்படும் போதுதான் அது புரியும்.
1: அழிக்கின்ற கடவுள்தானே சிவன்.
0: மற்றொன்றை ஆக்குவதே அழிப்பதால் தான் நடைபெறும்.
1: தில்லையிலே இருக்கின்றானா?
0: இல்லை என்பவன் நா இனி எழாது.
2: ஐயா, பெருமானே, நா தடிக்க பேசியவரை நாவடங்க செய்த உமது அற்புதத்தை கண்டோம். இதோ பிறவியிலேயே பேச முடியாத இந்த பெண்ணை பேச வையுங்கள்.
3: நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். சோழன் மகளே, மணிவாய் தரவாய், மாணிக்கவாச

0: 힘들다와.
1: இறைவா, பிறவியிலேயே பேச முடியாத இப்பெண்ணை பேச வைத்து விட்டாய். எப்படி சொல்வேன் நன்றிதனை?
2: மாணிக்க வாசகனே, மடை கிடக்கிறது.
3: நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
2: சிவபுராணம் தலைப்பிட்டு விட்டோம். கீர்த்தி திரு அகவல் தொடங்கட்டும்.
3: பாடத் தொடங்கும் முன்பே எழுதி முடித்து விட்டீரோ?
2: முன்னமேயே நீ பாடியது எமது மனத்திலே படிந்து விட்டது. கண்ட பத்து, கேட்ட பத்து, திருக்கோத்தும்பி, பொன்னூசல், வேழப்பத்து, பிடித்த பத்து.
3: பெரியவரே, கொஞ்சம் மெதுவாகவே எழுதுங்கள்.
2: வாசகமாம் நீரை மேகமாய்ப் பொழியும் மாணிக்க வாசகனே, உனது நாக்காகிய மதகு திறக்க படிப்பவர் மனமாகிய குளம் நிறைந்து வழியட்டும். கேட்பவர் செவியாகிய மடை திறக்கட்டும். மனமாகிய வயலில் அது பாயட்டும். மாணிக்க வாசகனே, இனி நீ

0: தான் உன்னை ஆட்கொண்டது. எல்லாரும் தாமரிவார், எல்லாரும் தாமரிவார், எல்லாரும் தாமரிவார்.
1: இதுவரை ஆட்கொண்டார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் டாக்டர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு மாணிக்க வாசகர், கம்பர் டி ஜெயராமன், அரிமர்த்தன பாண்டியன், ஹெரான் ராமசுவாமி, குதிரையோட்டியாக பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலியாளாக மாணிக்க வாசகரின் குருவாக எழுத்தாளராக செந்தாமரை, காடமேக புலவர் மன்னை ஜெயராமன், மோகனாங்கி டி எஸ் லலிதா, புதிய அமைச்சர் ஏ ராமசுவாமி, வந்திக்கிழவி வி வீரம்மாள், வாதிடுவோனாக எஸ் சந்தானம், இவர்களுடன் டி என் மங்களம் மற்றும் நிலைய கலைஞர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களை பாடியவர்கள் கம்பர் டி ஜெயராமன், எஸ் சித்ரா, நெல்லை ஏ சுப்பிரமணியன் ஆகியோர். பங்கேற்ற இசைக்கலைஞர்கள் ஆர் செங்கமலம் வீணை, வி ஹரிக்குமார் மிருதங்கம். இசை நெல்லை ஏ சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர் செல்வராணி, வி சோமு. அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:10.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: கனிந்த வாழ்வு.
1: மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் கோட்டூர்சாமி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: சார் வணக்கம்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: என் பேர் கோட்டூர் சுவாமி. என்னுடைய ஒரிஜினல் நேட்டிவ் பிளேஸ் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரநயினார் கோவில். அங்கிருந்து நியர்பை ஒரு பெருங்கோட்டூருங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆகி பாண்டிச்சேரியில் இன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
3: இப்போ பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் நம்ம பேசுகிறோம். இப்போ உங்கள் ஊர் சொன்னீங்க இல்லையா, தென்காசி பக்கத்தில்.
4: ஆமாம் சார்.
3: ஏன்னா பொதுவாக அந்த பக்கம்லாம் கொஞ்சம் செழுமையாக இருக்கும். பக்கத்தில் வந்து மணிமுத்தாறு இருக்குது, அருவிகள்லாம் இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், மாஞ்சோலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி உங்கள் ஊர்லாம் பற்றி கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்களேன்.
4: சார், நீங்கள் சொல்கிறது மாதிரி நாங்கள் அந்த பசுமையான ஏரியாவில் கிடையாது. தாமிரபரணி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியிலிருந்து உற்பத்தி ஆகி திருச்செந்தூர் கடல் ஓரமாக போய் கலக்குது. எங்கள் ஏரியா வந்து டோட்டலி ட்ரை ஏரியா. நீங்கள் மதுரையிலிருந்து திருநெல்வேலி போனீங்க அப்படின்னா இன்பிட்வீன் வரக்கூடிய ஏரியா எல்லாமே பயங்கர ட்ரை லேண்டு. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் இருந்து தான் நான் பிறந்து வளர்ந்தேன் சார்.
3: ஏன்னா உங்களுக்கு வந்து குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை இந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி இந்த கோடை ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாரல் அடிக்கும். ஆனால் உங்கள் பகுதி ரெயின்ஃபெட் ஏரியா மாதிரி மழை இல்லாத ஒரு பகுதியாக
4: ட்ரைலாண்டு.
3: இப்போ படித்த ஸ்கூலை பற்றி சொல்லுங்களா.
4: நீங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வரை தான் சார்
3: ஆரம்ப பள்ளி
4: இருந்தது சார். அஞ்சு வரை எங்கள் கிராமத்தில் படித்தோம். அஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சவுண்டு இல்லை சார். நியர்பை சங்கரன் கோவில், ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சங்கரன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 6th ப்ளஸ் 2 வரை.
3: எப்படி போனீங்க?
4: ஃப்ரெண்ட்ஸு கூட யாராவது போவாங்க, பின்னாடி ஏறி போவோம், சம்டைம் நடந்து போவோம். நடந்து போகிறப்போ ஊர் நியர்பை ஏரியாவிலேருந்து சைக்கிளில் வருவாங்க, அவங்க பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறமாட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சொன்னாங்க சார். அப்போ 6th ஹாஸ்டலில்
3: படிக்க ஆரம்பிச்சிங்க.
4: அப்பா வந்து சார் ஒரு எக்ஸ் ஆர்மி. ஈவன் சொல்ல போனால் தாத்தாவுமே எக்ஸ் ஆர்மி தான். ஆனால் அந்த காலத்தில் அப்பா கூட பிறந்தது ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்கெல்லாம் வந்து இவங்க அப்பா ரிட்டையர் ஆகி வர்றப்போ அண்ணனுடைய பசங்க எல்லாமே வந்து ஒரு மேரேஜபிள் ஏஜில் இருந்துருக்கிறாங்க. அப்பா அப்பா என்ன பண்ணாரு, ரிட்டையர்மெண்ட் காசு எல்லாமே அவங்க கல்யாணத்திலே செலவு பண்ணிட்டாரு. செலவு பண்ணிட்டு அப்புறமாட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் அப்போ சின்ன சின்ன பசங்க. ஸோ எங்களை வந்து படித்து ஆளாக்குறதுக்கு அப்புறம் விவசாயத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு விவசாயத்தில் இறங்கி விவசாய ஃபேமிலி ஆகி ஆகிட்டாங்க. ஆர்மிங்கிறது மறந்துட்டு நாங்கள்லாம் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தது மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஸ்கூல் டேஸ் போவோம், அப்புறம் வந்து விவசாயத்தோடதில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களுடைய கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுடைய அப்பா பேர் வந்து சண்முகையா தேவர், அம்மா வந்து ராமாத்தாள். ஸோ என் கூட பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா சார் 6 4 ஆண்கள் 2 பெண்கள். 4 பேரில் அண்ணன் 2 பேர் எக்ஸ் ஆர்மி, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸு, தம்பி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, 2 சிஸ்டர்ஸ், எல்லாமே கஷ்டப்பட்டு செட்டில் ஆகிட்டோம்.
3: இப்போ இந்த நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொன்னீங்க இல்லையா?
4: எஸ் சார்.
3: அங்கே உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர், உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு யாராவது சொல்லுங்களேன்.
4: மனுஷனுக்கு வந்து பேஸ்மெண்ட்டே வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் தானே சொல்லலாம். அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி இருக்குதுங்களா, அதுதான் நம்மளை முன்னாடி கொண்டு போகும். நம்ம எல்லாமே தமிழ் மீடியத்துலாம் படித்தோம். அப்போ இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ், கம்பு வச்சுருப்பாங்க. நம்மளாம் படிக்கலன்னு வச்சுங்களேன், கம்பு வச்சுக்கிட்டே அடிப்பாங்க. அப்புறமாட்டி ஸ்கூலுக்கு நம்ம லேட்டாக போகிறோம்னு வச்சுங்களேன், மணலை குமிச்சு போட்டு மணலில் முட்டு போட்டு நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மணல்லாம் அரைச்சி கிட்டத்தட்ட ரத்தம் வர்றது மாதிரி அந்த இடமெல்லாம் ஆகிடும். அப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்து படித்ததுனால தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னாடி வரப்போச்சு. அன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து நம்மளை

0: அந்த என் பிள்ளை ஏன் அடிச்சிங்கன்னு போய்
1: கேட்க மாட்டாங்க,
0: கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறிருக்கோம்.
1: அது மாதிரி மறக்க முடியாத ஆசிரியர்லாம் இருக்காங்க,
0: நிறைய இருக்காங்க சார், நிறைய. இன்னைக்கு அவங்க இல்லை, பட் வந்து இன்னைக்கும் அவங்கள நினைக்காம இருக்க முடியாது சார்.
1: இப்போ அந்த பாலிய காலத்து நண்பர்கள்
0: எல்லாம் இருக்கிறாங்க, கிராமத்தில் படித்தவங்க இன்னும் கிராமத்திலே தான் இருக்கிறாங்க, அதே விவசாயத்தை தான் பார்க்குறாங்க. என்னுடைய பிரதர்ஸ் வந்து ஆர்மிங்கிறதுனால அவங்கள பார்த்து பார்த்து நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது.
1: சரிங்க சார், இப்போ இடையில நீங்கள் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் சங்கரன் கோயில் படிச்சிங்கள?
0: ஆமாம் சார்.
1: அங்கே உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியரும் இருப்பாங்க, ஏன்னா வந்து நம்ம ஆங்கிலம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6வதுக்கு மேலே தான் ஓரளவு நமக்கு புரிஞ்சு கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்
0: சார். இங்கே எனக்கு பற்றி யோசிச்சுக்கலாம், பிரைமரி ஸ்கூலில் வந்து எனக்கு ஏபிசிடி தானே எல்லோரும் படிப்பாங்க. எங்கள் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பு கீடு இஃபு ஜிக்கு, ஏ மீன்ஸ் ஆ, பு மீன்ஸ் பி, இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் எங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதே ப்ரொனன்சியேஷனை நீங்கள் வந்து ஏபிசிடி கூட்டி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக புரியும். நாங்கள் 6th போகிறோம், அன்னைக்கு வந்து 6th தான் உனக்கு ஏபிசிடி தெரியுமான்னு சார் கேட்பாங்க. அவங்ககிட்ட ஏ சார் தெரியும் சார், ஏபிசிடி சொல்லுன்னா நான் ஆபு கேடு இஃபிஜிக்கு இல்லை மின் ஓபிக்கு வரஸ்டிக்கு இந்த மாதிரி நான் சொல்லுவேன். என்ன நீ இது
1: அன்னைக்கு
0: ஃபர்ஸ்ட் டே அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சார் வந்து எனக்கு புதுசா நான் ஏபிசிடியே படிச்சேன். பிளஸ் டூ வர வந்து தமிழ் மீடியம் தான் சார்.
1: பிளஸ் டூலாம் இந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது படிச்சீங்களா? இது என்ன இப்போ வந்து சயின்ஸ் குரூப்புங்கிறாங்க, மேக்ஸ் குரூப்புங்கிறாங்க.
0: ஆக்சுவலி வந்து நான் சயின்ஸ் குரூப் தான் சார் எடுத்திருந்தேன். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. அப்போ அப்பா என்ன சொன்னாங்க, இல்லைப்பா பிளஸ் டூக்கு மேலாம் நீ படிக்க முடியாது, அதுக்கப்புறம் நீ ஏதாவது வேலைக்கு தான் போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவான், நீ மேலே வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ண போகிறதில்ல, நீ ஏன் உட்காந்து கஷ்டப்பட்டு சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கிற, வொக்கேஷனல் குரூப்புக்கு வந்துட்டான். இப்போ அவங்க அவன் சொன்னாங்க கேட்டு வொக்கேஷனல் குரூப் வந்து ஜாயின் பண்ணி அவங்க கூட உட்காந்து படித்தோம் சார். அதே மாதிரி பிளஸ் டூ முடிச்சிச்சு, அப்பா வந்து முதல்ல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீ வந்து ஜாபுக்கு தான் போகணுன்ட்டு. லக்கிலி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சார் பிளஸ் டூ முடிச்சுட்டு. அப்போ அண்ணன் டிஃபென்ஸில் இருந்ததுனால எனக்கு அந்த டிஃபென்ஸை பற்றி கொஞ்சம் ஒரு எக்ஸ்போசர் இருக்குன்னு வச்சுங்களேன். மகாராஷ்டிரா பூனேயில் போய் எக்ஸாம் எழுதினேன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்லேயே வந்து பாஸ் பண்ணி லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டு வாங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு பெருசாக அப்ளை பண்ணணும், எக்ஸாம் எழுதணும் அந்த ஒரு எக்ஸ்போசரே கிடைக்கல. ஆனால் நான் வந்து செட்டில் ஆகலை சார், ஜாப் வாங்கினேன். இல்லை இந்த போஸ்ட்டில் நம்ம இதே குவாலிஃபிகேஷனில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் சேர்ந்தது வந்து ஒரு டிஃபென்ஸ் பேட்டர்ன் தான் சார். டிஃபென்ஸில் சிவில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பேர். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஹிமாலயன் ரீஜனில் பார்டர்ஸ்லேயே இருக்கும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தவாங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு பிளேஸு, அது எக்ஸ்ட்ரீம் சைனா பார்டர்.
1: அப்புறம் உங்களுக்கு ஹிந்திலாம் தெரியுமா சார்?
0: சார் அது ஏன் கேட்குறீங்க? ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. வாழ்க்கையில் பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ போராட்டமாக இருந்தது. அப்புறமாட்டி சைனா பார்டருக்கு போயிட்டோம் சார். சைனா பார்டர் போட்டிங்கன்னா ஒரே ஸ்னோஃபால் ஏரியா. அப்போ நைட்டில் படுத்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கதவை பிடிச்சி தள்ளணும் சார், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகுதுல்ல. ஸோ அதனால வந்து
1: அந்த ஜாமான மாதிரி ஆகிடும்.
0: ஆமாம், அந்த சிச்சுவேஷன்லையும் நான் 86 வேலைக்கு சேர்ந்தேன். 87 ஏப்ரலில் வந்து கிராஜுவேஷனுக்கு அட்மிஷன் வாங்கணும் கரஸ்பாண்டன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கிட்டேன். வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த படிக்கிறதுனால நம்மளுடைய கவனங்கள் எல்லாமே வேற பக்கம், நம்ம சிந்தனைகள் மாறலை. அவங்க என்ன பண்ணுறான்றது அந்த பக்கம் நம்ம வந்து
1: மைண்டு போகல
0: போகல. அப்படி போகாதனால இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் மர்மக்கமார் வந்து பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வந்து சுய இதில் நம்ம இருக்கிறோம். கிராஜுவேஷன் 3 வருஷம் முடித்தேன். முடித்த உடனே அதே டிபார்ட்மெண்ட்டில் ரீ அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ரீ அப்பாயின்மெண்ட் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறதுனால நான் செகண்ட் கிரேடில் பாஸ் பண்ணேன். அப்படிங்கிறப்ப எனக்கு 58% இருந்துச்சு. மற்றவங்கள்லாம் வந்து ரெகுலர் காலேஜுங்கிறதுனால அவங்க நல்ல மார்க் வாங்கிட்டு 1:10 தான் சார் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. ஒரு வேகன்சினா 10 பேருக்கு வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க. அது மாதிரி நான் 5 வருஷம் அப்ளை பண்ணி எனக்கு கால் லெட்டரே வரல. 6வது வருஷம் 95 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் லெட்டர் வந்துச்சு. அந்த கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்தாங்க. அந்த ஒரு வேகன்சி பத்து பேர் போகிறோம். பத்து பேர் போகிறப்போ நானும் அதில் ஒரு ஆள். அப்போ ரிஷிகேஷ் வந்து இங்கே உத்தராஞ்சலில் இருக்குது, அங்கே தான் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அங்கே போய் எல்லோரும் எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் மார்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எடுத்துட்டோம். அந்த ரெண்டு பேர் மட்டும் கூப்பிட்டாங்க, ஒரு பேப்பரை கொடுத்தாங்க.

0: இந்த மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ இபியில் ஸ்லாப் இருக்குல்ல சார், அப் டு 200 வந்து இந்த ரேட்டு, 500 வரை இந்த ரேட்டு, எபோவ் 500 வந்து இந்த ஸ்லாப்னு சொல்லிட்டு தான் பில்லிங் பண்ணணும். பட் வந்து இபி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்லாப் பிரிக்காமல் ஒரே ஃப்ளாட் ரேட்டாக போட்டு நமக்கு வந்து பில்லு ரேஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, ரெண்டு பேருக்கு ஒரு பேப்பர் கொடுத்து லெட்டர் எழுதுறோம். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டு எழுதிட்டு திரும்ப ஒரு பேப்பர் கேட்டான், இவ்வளோ பெரிய லெட்டராக எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க கேட்குறாங்க, இல்லை சார் நான் டிராஃப்ட் உண்டாக்கிட்டேன், இனி நான் ஃபேர் உண்டாக்கணும், ஃபைனல் லெட்டர் உண்டாக்கணும், அதனால எனக்கு பேப்பர் வேணும்னா அங்கே அவனுடைய சான்ஸ் வந்து போச்சு. எக்ஸாமில் வந்து நீ டிராஃப்ட் உண்டாக்கூடாது, நீ எப்படி வந்து டிசைன் பண்ணுற லெட்டர்
1: தான்
0: பண்ண முடியும். அவன் அதை கேட்ட உடனே அவனுக்கு அங்கே ட்ராபேக் ஆகிப்போச்சு. நானும் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் போன உடனே டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேபிள் இருக்கும், ஃபுல்லாக ஃபைல்ஸ் அடிக்கிருக்கும். அதை பார்த்தோன்னே நம்மளே பயந்து போவோம், என்னடா இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம், எல்லாமே நம்ம இங்கிலீஷ் தான், வர லெட்டரையும் படிக்கணும், ரிப்ளையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே இட் செல்ஃப் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஒரு மூணு பேர் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகி போனோம். அன்னைக்கு அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு, ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இதுக்கு என்ன ரிப்ளை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக எழுதுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டரில் நாங்கள் மூணு பேர் உட்காந்து எழுதுகிறோம், அதில் நான் இருக்கிறதுலேயே அவங்கள விட பெட்டராக நான் எழுதணும் பொழுது. ஸோ அப்போ வந்து எனக்கு நீ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன் கொடுத்தாங்க, அவங்களுக்கு வேற வேற செக்ஷன் கொடுத்துட்டாங்க வச்சுங்களேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு கிடைச்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் சார்.
1: இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு.
0: சார் எனக்கு பிடிச்ச படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்ந்த மனிதன். உயர்ந்த மனிதன் படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, இந்த பகுதி எனக்கு கொஞ்சம் நல்லா.
1: இப்போ கூட நீங்க அந்த நாள் ஞாபகத்தை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பாடல் நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: பாடலுக்கு முன்னாடி வேலைக்கு போன அனுபவம், அப்புறம் அந்த வேலையை மாற்றி நீங்கள் படிப்பெல்லாம் படித்து வேறு வேலைக்கு போனது, இதெல்லாம் சொன்னீங்க. அந்த ஏஜ் வந்து ஓரளவு திருமண ஏஜ் வந்திருக்கும், வீட்டில் வந்து தம்பி சும்மா இருக்கக்கூடாதுப்பா திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மீறி வந்து நமக்கு போஸ்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபரு அது இதெல்லாம் வந்திருக்கும். என்ன நடந்தது அது பிறகு வாழ்க்கையில்?
1: சார், நான் சர்வீஸில் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் வீட்டில் அண்ணன் மேரேஜ் ஆகி அண்ணனோட குழந்தை அதான் சொல்லுவோம், அதாவது அண்ணியோட
0: தங்கச்சி.
1: அவங்க அண்ணன் பார்த்து இல்லை தம்பிக்கு தான் கட்டணும்னு சொல்லி டிசைட் பண்ணி சொந்த பொண்ணு. ஸோ நம்ம ஊரில் ஜாதகம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு வீட்டுக்கு சம்மதம் விட்டாங்க, உடனே கல்யாணம் ஆகி போச்சு. சொந்தத்துலேயும் அது ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் கல்யாணம் முடித்தது பார்த்திங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு முடிவு தான்னு இன்றைக்கி எனக்கு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 2 பிள்ளைங்க, அண்ணனுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் 4 பிள்ளைங்க மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு இன்னொரு அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்கிறாங்க, பட் இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்னுடைய சர்வீஸ் கண்டிஷன் தான் நான் சொன்னேன்ல, எவ்வரி 3 இயர்ஸ் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வரும். அப்போ கல்யாணம் முடிச்சுட்டு ஃபேமிலியோடு தான் போனோம். ஃபேமிலியோடு போகிறப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்கும் பசங்களை கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போகிறப்போ அங்கே கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி அங்கேயே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ தான் மிஸ்ஸஸ்க்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்டில் ஜாப் கிடச்சிச்சு. ஜாப் கிடைக்கிறப்போ அப்புறம் அவங்க இங்கே தமிழ்நாடு கவர்மெண்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி எல்லாப்பு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரியில் அதே ஹைரார்க்கியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் ஒரு சப் ரீஜனல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒரு எங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் அது. நான் வந்து டிஃப்ரெண்ட் லேபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து SC ST மாணவர்களுக்குள்ள ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறது, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் துறை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரிங்கிற ஒரு போஸ்ட்.
0: இங்கே
1: சார் நம்ம நடேசன் நகரில் இந்திரா காந்தி ஸ்கொயர் பக்கத்தில்
0: ஸ்டாச்சுலேருந்து நம்ம மரப்பாலம் போகிற வழி அந்த மேம்பாலத்துக்கு முன்னாடியே
1: ரைட் சைடில் இருக்குது சார். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த போஸ்ட் இருக்குது, ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு போகணும்னா போஸ்ட் கிராஜுவேஷன் வேணும் அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சார் நான் வந்து எத்தனை நான் 50 வயசில் திரும்ப போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அட்மிஷன் வாங்கி போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த 2 வருஷத்தில் முடித்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி ஒரு 2 வருஷத்தில் இந்த போஸ்ட் நமக்கு கிடைச்சிடுச்சு சார். இதுவரை லைஃப்பில் இந்த போஸ்ட்டை வாங்கணும், இதுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிட்டு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த கோல் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் சார். அதே மாதிரி இந்த போஸ்ட் வந்து கிடைச்சது.

0: இந்த போஸ்ட் கிடைச்சது வந்து பெருமையாக சொல்லலை. நான் அந்த போஸ்ட்ல உட்கார்ந்ததுனால அந்த சமூகத்தை சேர்ந்த பல மாணவர்கள் வந்து இன்னைக்கும்,
1: அதாவது பட்டியல் இன மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஒரு வாழ்க்கையில நல்ல வேலையில
0: என்னால முடிஞ்ச அந்த உதவி வந்து பண்ணியிருக்கிறேன். சில மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டவே முடியாது, நான் என்னுடைய ஏடிஎம் கொடுத்து நீ வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளால முடிந்த உதவி. அதே மாதிரி ஆபீஸ்க்கு தேவையான கம்ப்யூட்டர், தேவையான வசதி வாய்ப்பு என்னென்ன தேவையோ வாங்கி நான் கொடுக்குறேன். என்ன கேட்டிங்கன்னா நான் இங்கே பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு மினிஸ்ட்ரியில் போய் நான் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் 25 பேர் என்னுடைய போஸ்ட்டில் இருக்கிறாங்க, யாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஈவன் டெல்லியில் என் போஸ்ட்டில் உள்ள ஆள் இருக்கிறாரு, அவரெல்லாம் கூட மாட்டாங்க. ஆனால் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த மாதிரி கோட்டூர் சுவாமி தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மாதத்தில் ஒரு 10 நாள் அங்கேயும் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே ஒர்க் பண்ணதுனால நம்ம சென்டருக்கு வந்து என்ன தேவையோ,
1: ஃபெசிலிட்டிஸ் தேவையோ
0: சொன்ன உடனே கேட்டு பெற முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு ஒரு எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், எம்டிஎஸ்க்கு மேலே எல்டிசி ஆகிறதுக்கு 8 வருஷம் சர்வீஸ் வேணும். ஆனால் 4.5 வருஷத்தில் அந்த சர்வீஸை ரிலாக்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பல நம்மளால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நமக்கு நார்த்தில் நம்ம யாருன்னே பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு வந்து சார் என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட வந்து இந்த மேட்டரை பற்றி பேச சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம இதுவரை எல்லாருக்குமே முடிஞ்சளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டில் நோ அப்படின்னு சொல்லி முடித்த கேஸ் இருக்கும்ல, அந்த கேஸை கையில் எடுத்து எஸ்ன்னு தான் சொல்ல வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி பல கேஸ் டீல் பண்ணி எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணியிருக்கோம் சார்.
1: இப்போ ஒரு பாட்டு சொல்லுங்களேன், அந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம பேசுவோம்
0: சார். 2 கோடுகள் அப்படிங்கிற படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். அதில் வந்து புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து ரொம்ப
1: ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பாடல்.
0: ஆமாம் சார்,
1: அந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி உங்களது வாழ்க்கை அனுபவங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க
1: சார்.
0: உங்களுடைய ஓய்வு எப்போ கிடைச்சிது அதை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு உங்களது குடும்ப வாழ்க்கை, உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள். அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாண்டிச்சேரியில் தான் பிப்ரவரி 2026 ரிட்டையர் ஆனேன். நான் நார்மலி சர்வீஸில் இருக்கிறப்பமே சார், என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு அல்ல சர்வீஸில், நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது ஒன்று தான் சார், இந்த மாதிரி இத்தனை வருஷம் நம்ம வேலை பார்த்துட்டோம், இனிமேலும் போய் வேறு யார்ட்டையும் வேலை ஆகக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது வந்து சுய தொழில் செய்யணும், நம்மளால் 4 பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு தான் நம்ம வரணும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு நான் நினச்சா வந்து இதே எனக்கு எத்தனையோ இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்னைய வந்து இல்லை நீங்கள் வாங்க கன்சல்டண்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு இன்றைக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக வாங்க சார், நான் உங்களை இன்ஸ்டியூஷனில் நான் டைரக்டராக நான் வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அப்படின்னாங்க. இல்லை, என் பிரின்சிபல் அப்படி கிடையாது, நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது சுய தொழில் செய்யணும் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு ஒரு ஆசை. ஆக்சுவலி என்னுடைய ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போடணும், மெடிக்கல் ஸ்டோர் போட்டுட்டு அதில் வந்து நான் செட்டில் ஆகணுன்றதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு என்னுடைய ஃபேமிலியில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணதுக்கு நானும் கொஞ்சம் கைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்
0: அதை கையில் எடுத்து
1: நான் முழுக்க நான் செய்கிறேன். எனக்கு அதில் நல்லா திருப்தியாகவும் இருக்குது. ஏன்னா 4 ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம் வர்றோம், அதே மாதிரி இத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும்
0: ஓய்வு காலத்துல நம்ம சும்மா இருக்க கூடாது, எப்போதுமே என்கேஜ்மெண்ட் நமக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கும் இப்போ ஒரு உதாரணமா சொல்றீங்க.
1: கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படிங்கறது என் மனசுல கொஞ்சம் கூட வரல, அது வரவும் கூடாது. வாழ்க்கையில ரிட்டையருங்கிறதே கடைசி வரை யாருக்குமே கிடையாது. என்ன லாஸ்ட் டே வரை வந்து மனுஷன் வந்து உழைச்சிட்டு தான் இருக்கணும், அப்படி இருந்தா தான் நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம்.
0: பசங்களை பத்தி சொல்லுங்களேன்
1: சார். எனக்கு வந்து 2 பசங்க, 2 பேருமே அன்னைக்கு மெடிசனுக்கு போகணும்னு சொன்னேன், இல்லை நான் வந்து இன்ஜினியர் தான் சாஃப்ட்வேர் தான் போகணும்னாங்க. 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். பெரிய பையன் வந்து 2023 பிஇ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் லைனில் போனான். சாஃப்ட்வேரில் போயிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் வந்து ஜாப் எடுத்து, இல்லை நான் டிசிஎஸ் போகல ஸ்டார்ட் அப் தான் போவேன் அப்படின்னா நான் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீலிங், என்னடா டிசிஎஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, அதில் வந்து நீ போக மாட்டேங்கிறியன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் வந்து அன்றைக்கே அவன் வந்து அவனுடைய கோலில் வந்து கரெக்டாக இருந்துக்கிறான். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போனால் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கிறான். அவனுடைய லைனில் வந்து நல்லாவே போயிட்டுருக்கிறான். சின்ன பையனும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, ஒரு 1 இயர் இங்கே ஒர்க் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி இல்லை நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மாஸ்டர்ஸும் நான் வந்து ஆஸ்திரேலியா மெல்பர்ன் யூனிவர்சிட்டி தான் பண்ணணும்னு சொன்னான். ஸோ ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம கெப்பாசிட்டியை விட அதிகமான ஃபீஸு, சரி நம்ம பசங்களுக்காக வேண்டிதானே சரின்னு சொல்லி படிக்க வச்சேன். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலே பிஆர் வாங்கி சின்னவர் செட்டில் ஆகிட்டாரு. ஸோ அதனால் பை த கிரேஸ் 2 பசங்களும் நல்லாவே வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃபை போயிட்டுருக்கு சார்.
0: இவ்வளோ நேரம் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் உங்களது வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துட்டீங்க, மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கீங்க. உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கனிந்த வாழ்வு.
2: மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் கோட்டூர்சாமி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30, 10:00. நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நடைபெறவிருக்கும் இந்த மகத்தான நிகழ்ச்சியை வழங்க இருக்கும் மாணவிகளாகிய நாங்கள் இந்நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்நிகழ்ச்சி நமது நாட்டின் பல்வேறு மொழிகள், பண்பாடுகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு மேடையாக திகழ்கிறது. கமலத்தில் அமர்ந்தபடி வீணை வாசிக்கும் தோற்றத்தில் காணப்படும் சரஸ்வதி தேவி, மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவரும் சரஸ்வதி தேவியை வழிபட்டு வெற்றி பெறுவது நாம் அறிந்ததே. இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க என் பள்ளி ஏழாம் வகுப்பு மாணவிகள் ரித்திகா, தீபிகா, அரிஷ்கா மற்றும் யோகலட்சுமி சரஸ்வதி தேவியை வணங்கி பாட வருகிறார்கள். வாருங்கள், கேட்டு ரசிப்போம்.

0: நன்றி.
1: சரஸ்வதி தேவி மனித வாழ்வில் அறிவு மற்றும் கலையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் தெய்வம். பக்திமயத்தோடு பாடிய என் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவிகள் ரித்திகா, தீபிகா, அரிஷ்கா மற்றும் யோகலட்சுமிக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக சித்திரை மாதத்தில் பிறந்த இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் சிந்தனையில் தெளிவையும் சொல்லில் இனிமையையும் கொண்டு வரட்டும். முக்கணி போல் தித்திக்கும் இந்த ஆண்டில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று செல்வம் மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூற வருகிறார் என் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி சைந்தவி.
2: சித்திரை மகளே வருக, எங்கள் வாழ்வில் நன்மைகளை தருக. சித்திரை மகளே வருக, எங்கள்

0: உங்கள் வாழ்வில் நன்மைகளை தருக. இந்த இனிய புத்தாண்டு உங்கள் கனவுகள் மெய்ப்பட ஒரு நல்ல தொடக்கமாக அமையட்டும். இந்த இனிய புத்தாண்டு உங்கள் கனவுகள் மெய்ப்பட ஒரு நல்ல தொடக்கமாக அமையட்டும். புது எண்ணங்கள், புது முயற்சிகள், புது வெற்றிகள் உங்களை தேடி வரட்டும். புது எண்ணங்கள், புது முயற்சிகள், புது வெற்றிகள் உங்களை தேடி வரட்டும். உங்கள் வாழ்வில் வற்றாத செல்வத்தையும் வளமான ஆனந்தத்தையும் இந்த ஆண்டும் சித்திரை முதல் நாளும் கொண்டு வரட்டும். உங்கள் வாழ்வில் வற்றாத செல்வத்தையும் வளமான ஆனந்தத்தையும் இந்த ஆண்டும் சித்திரை முதல் நாளும் கொண்டு வரட்டும். நன்றி.
1: கவிதை வடிவில் வாழ்த்து கூறிய மாணவிக்கு நன்றி. சித்திரை திருநாளை பற்றிய செய்திகளை நமக்கு அழகாக உரையாற்றிய 7 வகுப்பு மாணவி யோகலட்சுமிக்கு நன்றி. நம் அனைவருக்கும் அவ்வை நாத்திச்சூடி தெரியும். ஆனால் என் பள்ளி 7 வகுப்பு மாணவி தீபிகா அறிவியல் ஆத்திச்சூடி சொல்ல வருகிறார், கேட்போமா?
2: அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியல் சிந்தனை, ஆய்வில் முழுகு, இயன்றவற்றை புரிந்து கொள், ஈடுபாடுடன் அணுகு, உண்மை கந்தறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். நன்றி.
1: தமிழ் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு அறிவியல் சிந்தனைகளையும் நன்னெறிகளையும் எளிமையாக கற்றுத்தரும் ஆத்திச்சூடி போலவே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கருத்தை வழங்கும் அறிவியல் ஆத்திச்சூடி கூறிய 7 வகுப்பு மாணவி தீபிகாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக நாம் கேட்கப் போவது பாட்டு. ஆம், தாலாட்டு பாட்டு. தாலாட்டு என்பது தாய்மையின் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் இனிய தமிழ்நாட்டுப்புற பாடல். பாட வருகிறார்கள் என் பள்ளி 6 வகுப்பு மாணவிகள் தனுஷ்கா, பிரியமதா, லக்ஷ்மி, ஜானவி மற்றும் நைனிகா. வாருங்கள்.

0: தனது குழந்தையை தூங்கச் செய்வதற்காக மென்மையான குரலில் பாடும் இத்தாலாட்டு பாடலை அழகாக தங்கள் இனிய குரலில் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. நாங்கள் தாலாட்டு மட்டுமா பாடுவோம், கதை கூறுவதிலும் கில்லாடிகள்தான் என்று கதை கூற வருகிறார் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி கோபிகா வர்ஷினி.
1: அனைவருக்கும் வணக்கம். பூங்குளம் என்று ஒரு ஊர் இருந்துச்சு. அங்கே அருளப்பன் என்று ஒரு வணிகர் இருந்தான். அவருக்கு வல்லவன், அமுதா, எழிலல் என்று 3 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர் வியாபாரம் செய்கிறதுக்காக வெளிநாட்டிற்கு போனார். அவர் போகிறதுக்கு முன்னாடி அவரோட 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்க கையிலையும் தனித்தனியாக 50,000 ரூபா கொடுத்துட்டு போனார். மூத்த பிள்ளையான வல்லவன் என்ன பண்ணா, அப்பா வந்து நம்ம திறமையை சோதிக்கிறதுக்காண்டி தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காரு, அதனால இந்த பணத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி விவசாயத்தில் போட்டான். காய்கறி தோட்டத்தை

அமைச்சா சுத்திலும் வேலி போட்டு நாள்தோறும் கவனமா பராமரிச்சுக்கிட்டே வந்தான். தோட்டம் முழுசும் கத்திரி, வெண்டை, அவரைக்காய், பாவற்காய் அப்படின்னு நிறைய காய்கறிய விளை வச்சான். அதே மாதிரி காய்களும் காய்ச்சி குலுங்குச்சு. நகரத்துக்கு அந்த காய்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் நல்லா பணம் சமைச்சான். ரெண்டாவது மகளான அமுதாக்கு ஆடு மாடுகள் என்றால் ரொம்ப பிரியம். அதனால அவங்க அப்பா கொடுத்துட்டு போன பணத்தை ஆடு மாடுகள் வாங்கி வளர்த்து அது மூலயமா கிடைச்ச பால், தயிர், வெண்ணெய் இது எல்லாத்தையும் சுய உதவி குழுக்கள் மூலமா வித்தா. மூணாவது பிள்ளையான எழில என்ன பண்ணானா, அப்பா இந்த பணத்தை பத்திரம்

0: மாடுகள் வாங்கி வளர்த்து அது மூலயமா கிடைச்ச பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாத்தையும் சுய உதவி குழுக்கள் மூலமா வித்தா. மூணாவது பிள்ளையான எழிலன் என்ன பண்ணானா, அப்பா இந்த பணத்தை பத்திரமா தானே வைக்க சொன்னாரு, அதனால இந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்தா நம்மள ஏளனமா நினைச்சுக்குவாரு, இந்த பணத்தை நம்ம பத்திரமா வங்கி பெட்டகத்துல வச்சிடலாம் அப்படின்னு பெட்டகத்துல வச்சுட்டான். வெளிநாடு போனா அவங்க அப்பா திரும்பி வந்த உடனே தன்னோட மூணு பிள்ளைகளையும் கூப்பிட்டு, நான் கொடுத்துட்டு போன பணம் எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க சொன்னாராம். முதல் பிள்ளையான வல்லவன் அப்பா கொடுத்த பணத்தை விவசாயம் செஞ்சு ரெட்டிப்பாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பணத்தை கொடுத்தான். அருளப்பரும் உன்னோட உழைப்பையும் முன்னேற்றத்தையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீ ஏன் இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா ரெண்டாவது அவர் மகளை அழைச்சு பணம் எங்க அப்படின்னு கேட்டாரு. அமுதா அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் ஆடு மாடு எல்லாம் வளர்த்து அது மூலயமா கிடைச்ச பணத்தை ரெண்டு மடங்கா வச்சிருக்கேன், இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வச்சா. அமுதாவுடைய உண்மையும் உழைப்பையும் பாராட்டி நீ ஏன் இந்த பணத்தை வச்சுக்கோமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. கடைசி மகனான எழிலனை கூப்பிட்டாரு. எழிலனும் பேங்க்ல போட்டு வச்ச பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தான். அப்பா நீங்க கொடுத்த பணத்தை நான் எதுவுமே பண்ணாம பேங்க்ல பத்திரமா வச்சிருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கையில கொடுத்தான். உடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. பணம் அப்படிங்கிறது வங்கியில வச்சு பாதுகாக்கிற பொருள் இல்லை, இதை பயன்படுத்தி தொழில் செஞ்சு முன்னேறன்னு தான் நான் கொடுத்துட்டு போனேன், ஆனா நீ இந்த பணத்தை ஒண்ணுமே பண்ணாம வச்சு காலத்தையும் வீணாக்கிட்ட, இந்த பணத்தை பயன்படுத்தி முன்னேறது இளமையும் ஆற்றலும் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய செயல், எழிலா நீ இந்த பணத்தையும் பயன்படுத்தல காலத்தையும் வீணாக்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. எழிலன் தன்னோட தவற உணர்ந்துட்டான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய நீதி என்னன்னா, காலம் பொன் போன்றது, அதை நம்ம வீணடி சரியா பயன்படுத்தணும். நன்றி.
1: உழைப்பே மூலதனம் பற்றி தன் பேச்சு திறமையால் நம் அனைவரின் கவனத்தையும் தம்பால் ஈர்த்த மாணவி கோபிகா வர்ஷினிக்கு நன்றி. கவிதை கதை மட்டுமல்ல, நாங்கள் விடுகதை கூறுவதிலும் வல்லவர்கள் என்று விடுகதை கூற வருகிறார்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் சுதர்ஷன் மற்றும் கிருபாகரன்.
2: ஹாய் சுதர்ஷன், எப்படி இருக்க?
3: நான் நல்லா இருக்கேன் கிருபாகரன், நீ எப்படி இருக்க? நீ பாட்டி வீட்டுக்கு போயிருந்தியே, எப்ப வந்த?
2: நான் நேத்து தான் வந்தேன், ரொம்ப ஜாலியா இருந்தேன். எங்க பாட்டி நிறைய கதை விடுகதை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா?
3: அப்படியா, எனக்கும் போர் அடிக்குது. எங்க உங்க பாட்டி சொன்ன விடுகதை சொல்லு, தெரியுதான்னு பாப்போம்.
2: ஓகே, எங்க சொல்லிடியான்னு பாப்போம். கீழையும் மேலையுமான் நடுவில் அழகான பெண், அது என்ன?
3: அதுவா மஞ்சள் செடி.
2: சொன்ன நேரத்திற்கு தொண்டை கீழே கத்துவான், அவன் யார்?
3: இதுவா அலாரம்.
2: உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம், அது என்ன?
3: அதுவா தராசு.
2: பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான், அவன் யார்?
3: என்னவா இருக்கும் தேன்.
2: நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டி கொள்ள துணி இல்லை, அது என்ன?
3: இதுவா எனக்கு தெரியும் சிலந்தி.
2: உடம்பெல்லாம் சிவப்பு, அதன் குடும்பி பச்சை, அது என்ன?
3: ஞாபகம் வந்துட்டு, அது தக்காளி.
2: ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை, அது என்ன?
3: பட்டு பாவாடையா, அது தோடு.
2: தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும்தான், அவன் யார்?
3: இரு நான் யோசிக்கிறேன். அதுவா நொங்கு.
2: செய்தி வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே, அது என்ன?
3: அது வந்து தொலைபேசி.
2: கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே தெரியும் பூ எது?
3: இந்த ஆன்சர் அது தெரியுமே, அது உப்பு தானே?
2: நான் ஒரு கேள்வி கேக்குறேன், வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறு இல்லை, அது என்ன?
3: அதுவா அகப்பை.
2: சூப்பர் சுதர்சன், உன் திறமை பற்றி எனக்கு தெரியும், எல்லா விடுகதைக்கும் சரியா பதில் சொன்னேன், இன்னும் நிறைய விடுகதை எனக்கு தெரியும், நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணலாம், பாய்.
3: பாய் கிருபா.
1: விடுகதை என்பது தமிழ் இலக்கியத்தின் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் சிந்தனையை தூண்டும் பகுதி. விடுகதைகள் நம் அறிவாற்றல், சிந்தனை திறன் மற்றும் கவனத்தை மேம்படுத்த உதவுகின்றன. சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் விடுகதை கூறிய மாணாக்கருக்கு நன்றி. அடுத்ததாக,
4: நாங்க தமிழில் மட்டும் திறமைசாலி அல்ல, அறிவியலிலும் தலை சிறந்தவர்கள் தான் என ஃபன் ஃபேக்ட்ஸ் இன் சயின்ஸ் பற்றி ஆங்கிலத்தில் கூற வருகிறார் ஏழாம் வகுப்பு மாணவி அரிஷ்கா. ஐ எம் கோயிங் டு டெல் சம் ஃபன் ஃபேக்ட்ஸ் அபவுட் அவர் அர்த். Earth is the third planet from the sun and the only known place in the universe to support life. இட் இஸ் ரஃப்லி

0: 4.5 billion years old, travels around the sun at 30 km per second and is known as blue planet because oceans cover 70% of its surface. Earth is uniquely positioned to have liquid water, a productive atmosphere, 78% nitrogen, 21% oxygen, and a comfortable Goldilocks temperature for life. Water planet. Approximately 90% of Earth's fresh water is locked in the Antarctic polar ice sheets. Lightning. Roughly 6,000 lightning strikes happen on Earth every minute. Active volcanoes. The Stromboli volcano in Italy has been erupting constantly for over 2,000 years. Life. Earth is home to over 8.7 million species of plants and animals. Thank you. அரிஷ்கா நமக்கு தெரியாத பல ஃபன் ஃபேக்ட்ஸ் பற்றி அழகிய நடையில் கூறினார். நன்றி அரிஷ்கா.
1: என்னப்பா போரா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்ப பாருங்க, என் பள்ளி 6 மாணவர்கள் பிரியமதா மற்றும் மௌலி சரண் கடிஜோக் கூற வருகிறார்கள்.
2: ஹாய் மௌலி, எப்படி இருக்க?
3: நான் நல்லா இருக்க பிரியமதா, நீ எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன், ரொம்ப போரா இருந்தது. உன்னை பார்த்த உடனே ஹாப்பி ஆயிட்டேன். கடிஜோக் சொல்லலாமா?
3: ஆ சொல்லலாமே.
2: எதுக்குடா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு மேலேயே பாத்துக்கிட்டு இருக்க?
3: மதுரை பஸ் 4 மேல வரும்னு சொன்னாங்க. அதுதான்
2: கணக்கு புத்தகம் ஏன் ரொம்ப சோகமா இருக்குன்னு தெரியுமா?
3: ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதனாலதான்.
2: மோட்டார் சைக்கிளை கண்டுபிடித்தது யார்?
3: போலீஸ் சார். எங்க அப்பா தொலைச்ச மோட்டார் சைக்கிளை போலீஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க.
2: கணக்கு பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். என்கிட்ட 8 இருக்கு, அதுல 5 கவின் கிட்ட கொடுக்க போறேன். மீதி உனக்கு என்ன வரும்?
3: எனக்கு கோபம் வரும்.
2: ஏண்டா நீ ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுற?
3: ஒரே இடத்துக்கு அடிக்கடி போனா மதிப்பு இருக்காதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க, அதான் நான் லீவு போடுகிறேன்.
2: வெண்ணெய் வியாபாரி அவருடைய பையனுக்கு உடல்நிலை சரியில்லைனா எப்படி லெட்டர் எழுதுவார்?
3: உருகி உருகி எழுதுவார்.
2: எல்லோரையும் வரவேற்கிற காய் எது?
3: அதுவா? வாழைக்காய். ஏன்னா அதான வாவான்னு கூப்பிடுது.
2: சரி, வழிகாட்டுற காய் எது?
3: பீட்ரூட். ஏன்னா அதுல தானே ரூட் இருக்கு.
2: ரகு கடன் வாங்கினான், அது எந்த காலம்?
3: அது ரகுவோட கஷ்ட காலம்.
2: அதிர்ஷ்டமே இல்லாத சிட்டி எது?
3: லக்னோ. ஏன்னா அதுல தான் லக்னோன்னு இருக்கு.
2: நன்றி.
0: கலக்கலாக கடிஜோக் கூறிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்து, கல்வி என்பது நம் அனைவருக்கும் அவசியம் என்பது நாம் அறிந்ததே. என் பள்ளி 8 மாணவிகள் ஜனனி, சைந்தவி மற்றும் கோபிகா பாடல் பாட வருகிறார்கள். கேட்டு ரசிப்போமா?

0: நன்றி.
1: அழகாக தங்கள் இனிய குரலில் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மாணவன் யக்ஷித் சரண் ஓரெழுத்து ஒரு மொழியும் அதன் பொருளும் பற்றி கூற வருகிறார்.
2: ஆ பசு, ஈ கொடு, உ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, க சோலை, கு பூமி, கோ அரசன், சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை வைத்தல், நா நாவு. நன்றி.
1: 6ஆம் வகுப்பு மாணவன் யக்ஷித் சரண் தன் மென்மையான குரலில் மிக அழகாக எடுத்து கூறினார். நன்றி யக்ஷித். அடுத்ததாக பல்வி பருவம் என்பது நம் அனைவரது வாழ்விலும் மறக்க முடியாத ஒரு பொற்காலம்தான். பள்ளி பருவத்தில் நாம் செய்யும் சேட்டைகள் நண்பரிடையே மதிய இடைவேளையில் கிண்டலாக பேசுவது இயல்பு. இங்கு இரு நண்பர்கள் எவ்வாறு ஆங்கிலத்தில் மகிழ்ச்சியாக உரையாடுகிறார்கள் என்று பார்ப்போமா. லஞ்ச் பாக்ஸ் ஜோக் கூற வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் புவனேஸ்வரி மற்றும் கீர்த்தன்.
3: ஹாய் கீர்த்தன், ஹவ் ஆர் யூ?
4: I am fine. What about you, Bhuvaneshwari?
3: I am also fine. I have some collection of jokes. Can I share with you?
4: Yes, of course.
3: It is in the question format. I will ask you the question. Can you answer for those question?
4: Definitely. Please ask the question.
3: How do bees get to school?
4: By school bus.
3: How do the fish get to school?
4: By October.
3: Journey which month has 28 month?
4: Every month.
3: What kind of bull doesn't have horn?
4: A bullfrog.
3: Why was the science teacher angry?
4: He was a mad scientist.
3: What kind of candy is never on time?
4: Chocolate.
3: What did the bread say to the peanut butter?
4: I think you are nuts.
3: Why did the french fry propose to the hamburger?
4: He gave an onion ring.
3: Why did the banana go to the doctor?
4: It wasn't peeling well.
3: What did the math book say to the other math book?
4: We have got problems.
3: What is a snake's favorite school subject?
4: History.
3: Which animals always cheat us on test?
4: A cheetah.
3: Why did the chicken cross the playground?
4: To get to the other slide.
3: Thank you.
1: துன்பங்களை மறந்து இன்பமாக இருக்க இப்படி விளையாட்டாக சில உரையாடல் கேட்பது மகிழ்ச்சி தரும். மாணாக்கர் புவனேஸ்வரி மற்றும் கீர்த்தன் இருவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக துளியாய் தொடங்கும் தூரலாய் தொடரும், துளியாய் தொடங்கும் தூரலாய் தொடரும், அருவியாய் கொட்டும், ஆறுகளில் ஓடும், குளத்தில் தேங்கும். ஹோ, என்னடா கவிதை சொல்லுறேன்னு பார்க்குறீங்களா? ஆம், அன்பை கிடைக்காமல் கூட இந்த உலகில் வாழலாம். இந்த உலகில் தண்ணீர் இல்லாமல் ஒருவரும் வாழ இயலாது. அத்தகைய தண்ணீரின் முக்கியத்துவம் பற்றி என் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜனதர்ஷன், துளசிதாசன் மற்றும் நித்திரன் ஒரு சொட்டு தண்ணீர் என்ற நகைச்சுவை நாடகம் நடிக்க வருகிறார்கள். வாருங்கள், கேட்டு மகிழ்வோம்.
5: வணக்கம் குழந்தைகளே, இது அகில இந்திய வானொலி. இன்றைய கதை ஒரு சொட்டு தண்ணீர். ஒரு ஊர்ல சின்ன பையன் மணி இருந்தான். பல் தேய்க்க போதெல்லாம் குழாயை திறந்தே வைப்பான்.
6: அட, நம்ம ஊரில் தண்ணீர் நிறைய இருக்கு, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை.
5: ஒரு வருஷம் மழையே இல்லை, கிணறு வத்தி போச்சு, குடிக்க தண்ணீரே இல்லை.
6: ஐயோ, ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லையே.
5: அப்போது தான் மணிக்கு புரிஞ்சது,
6: நான் வீணாக்கின ஒவ்வொரு சொட்டும் இப்ப இருந்தா எப்படி இருக்கும்.
5: மறுநாளே மணி எல்லா பிள்ளைகளையும் கூட்டினான். மழை நீர் சேமிக்க குழி வெட்டினாங்க, குழாயை மூடினாங்க, கசிவை சரி செஞ்சாங்க. அடுத்த மழையில கிணறு நிறைஞ்சது, ஊரே சந்தோஷம் அடைந்தது. குழந்தைகளே, மணி மாதிரி தாமதமா புரிஞ்சிக்காதீங்க, ஒவ்வொரு சொட்டும் முக்கியம். நன்றி.

0: நம் சிந்தனையை தூண்டும் வகையில் சிறப்பாக நடித்த 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜனதர்ஷன், நித்திரன் மற்றும் துளசிதாசனுக்கு நன்றி. வினாடி வினா மாணவர்களின் ஆர்வத்தையும் போட்டித்தன்மையையும் உருவாக்கி தன்னம்பிக்கையை வளர்க்கும். அத்தகைய வினாடி வினா நிகழ்ச்சியை எம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜானவி மற்றும் கமலேஷ் நிகழ்த்த வருகிறார்கள். வாருங்கள் கேட்போம்.
1: உலகின் மிகப்பெரிய நாடு ரஷ்யா. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. உலகின் மிகப்பெரிய கடல்
2: பசிபிக் கடல்.
1: உலகின் மிகப்பெரிய மலை
2: எவரெஸ்ட் சிகரம்.
1: உலகின் மிகப்பெரிய நதி
2: நைல் நதி.
1: உலகின் மிகப்பெரிய வெப்பமான பாலைவனம்
2: சஹாரா பாலைவனம்.
1: உலகின் மிகப்பெரிய குளிர் பாலைவனம்
2: அண்டார்டிக் பாலைவனம்.
1: உலகின் மிகப்பெரிய தீவு
2: கிரீன்லாந்து.
1: உலகின் மிகப்பெரிய ஏரி
2: காஸ்பியன் கடல்.
1: உலகின் மிகப்பெரிய கட்டிடம்
2: புர்ஜ் கலிஃபா.
1: உலகின் மிகப்பெரிய விமான நிலையம்
2: கிங் பகத் விமான நிலையம்.
1: உலகின் மிகப்பெரிய அணை
2: மூன்று கோர்ஜஸ் அணை.
1: உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி
2: ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலா.
1: உலகின் மிகப்பெரிய எரிமலை
2: மவுண்ட் லோவா அமெரிக்கா.
1: உலகின் மிகப்பெரிய குகை என்பது
2: சந்துங் குகை.
1: உலகின் மிகப்பெரிய காடு
2: அமேசான் மழைக்காடு.
1: உலகின் மிகப்பெரிய தீபகற்பம்
2: அரேபிய தீபகற்பம்.
1: உலகின் மிகப்பெரிய வளைகுடா
2: மெக்சிகோ வளைகுடா.
1: உலகின் மிகப்பெரிய விரிகுடா
2: வங்காள விரிகுடா. நன்றி.
0: கல்வியிலும் பொழுதுபோக்கிலும் சமநிலை கொண்ட இந்த வினாடி வினா நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். குழுவாக செயல்படும் போது திறனை வளர்க்கவும் உதவுகின்றன. நன்றி ஜானவி மற்றும் கமலேஷ். நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி நவிழ்தல். நம் கலை, கலாச்சாரம், மொழி மற்றும் அழிவை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மிக முக்கியமான ஊடகமாக அகில இந்திய வானொலி நிலையம் விளங்குகிறது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த ஒருங்கிணைப்பாளருக்கும் நிகழ்ச்சியின் பங்கேற்ற எம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எங்களை தயார்படுத்திய எம் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இதனை கேட்டு மகிழும் வாசகர்களுக்கும் அரசு நடுநிலை பள்ளி பூரணாங்குப்பம் மாணவ மாணவிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது அரிஷ்கா. நன்றி, வணக்கம்.

0: மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பெங்களூருவை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸ் ஐ தனது சிருஷ்டி செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. இது உலகின் முதல் ஆப்டோ எஸ்ஏஆர் செயற்கைக்கோள் ஆகும். பூமியை கண்காணிக்க வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ள இந்த வகையான முதல் செயற்கைக்கோள் புதுமை படைப்பதிலும் தேச கட்டமைப்பிலும் இளைஞர்கள் கொண்டு வந்துள்ள ஆர்வத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலக்ஸ் ஐயின் ஒட்டுமொத்த குழுவிற்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் தனியார் துறையால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஒரு முக்கிய சாதனையாக திகழ்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அனைத்து மையங்களிலும் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 தொடங்க உள்ளதாகவும், முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் முடிவும் தனித்தனியாக அறிவிக்கப்பட்டு மாலை 4 அனைத்து முடிவுகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறிய திரு குலோத்துங்கன், வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கைபேசி கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் புதிய விதிமுறையின்படி QR கோட் வசதியுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் வசதிக்காக ஒவ்வொரு சுற்றின் முடிவும் உடனுக்குடன் ஒலிபெருக்கி மற்றும் தகவல் பலகைகள் மூலம் அறிவிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் திரு குலோத்துங்கன் கூறியுள்ளார்.
0: காரைக்கால் பிராந்தியத்தின் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதுநிலை மையத்திலும், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு அச்சு சீட்டு எண்ணிக்கைக்காக யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 166 எண்ணிக்கை மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அஞ்சல் வாக்குச்சீட்டு எண்ணிக்கைக்கான 35 மேஜைகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 859 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களை திரு குலோத்துங்கன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகள் தொடர்பான சரிபார்க்கப்பட்ட மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகள் மூலம் மட்டுமே பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதையொட்டி நாளை மதுபானக் கடைகள், ரெஸ்டோ பார், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்னாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் வரும் 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடந்ததாக கிடைத்த தகவல்களைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_ புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.

0: செய்திகள் தொடர்கின்றன. அரசு அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்கள் ஆகியவற்றை அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து தாக்கி வருவதாகவும், தற்போது நீதித்துறையை இலக்காக கொண்டுள்ளதாகவும் பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சருமான திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். எந்த எதிர்க்கட்சிகள் நாட்டின் ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே தாக்கி வருகின்றன என்பதை உணராமல் இருப்பதாக அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் திரு சிவபிரசாத் சுக்லா மருத்துவம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, மனிதகுலத்திற்கு சேவை செய்ய வேண்டிய புனிதமான கடமை என்று கூறியுள்ளார். அவர் நேற்று ஐதராபாத்தில் உஸ்மானியா மருத்துவக் கல்லூரியின் 175வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சேவையே மிக உயர்ந்த கடமை என்று பொருள்படும் சேவா பரம் தர்மம் என்ற உணர்வுடன் நாட்டு மக்களுக்கு மருத்துவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்பு மற்றும் திறமையான மருத்துவர்களை உருவாக்கிய உஸ்மானியா மருத்துவக் கல்லூரியை ஒரு மதிப்புமிக்க நிறுவனம் என்று அவர் பாராட்டினார். அனைத்து மருத்துவ மாணவர்களுக்கும் பட்டம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். மேலும் தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு என்பது சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு என்ற கருப்பொருளோடு மராத்தான் ஓட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து அப்போது எடுத்துரைக்கப்பட்டது.
0: சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தொடர்புடைய மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் தீ விபத்துகளை தடுத்தல் மற்றும் அவற்றின் பாதிப்புகளை குறைத்தலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரத்தை கடைபிடிக்க உள்ளது. மத்திய சுகாதார செயலாளர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சா நாளை தீ பாதுகாப்பு வாரத்தை தொடக்கி வைப்பதுடன் தீ பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கும் தலைமை வகிக்கிறார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளுடன் இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி திரவ எரிவாயு கப்பல் ஆர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசி நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாஹே துணை கருவூலத்திலிருந்து ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் அல்லது சுதந்திர போராட்ட வீரர் ஓய்வூதியம் போன்ற சேவைகளை பெறுவோர் தங்கள் ஆயுள் சான்றிதழை நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் ஆஜராக முடியாதவர்கள் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரால் வழங்கப்பட்ட ஆயுள் சான்றிதழை தபால் மூலமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாகவோ அனுப்பலாம். www.jeevanpraman.gov.in என்ற இணையதளம் மூலமாக சமர்ப்பித்து அதன் நகலை அனுப்ப வேண்டும். டெல்லியில் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும், இன்று காலை 6:30 மணிக்குள் தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாகவும் டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி கூறினார். இந்த மீட்புப் பணியின் போது 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். துயரமான சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் மற்றும் டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியில் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோராம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வாக்குகள் எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். வருவது சங்கர நம்பூதிரி குரலில் மூலாதார மூர்த்தி என்று தொடங்கும் பாடல்.

மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன சொல்லி என்று தொடங்கும் பாடலை கேட்கலாம். பாடியிருப்பவர் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ. பாடலை கேட்கும் முன் விளம்பரம்.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:51:31. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளை

ஆலயம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இந்த மாலை ஒளிபரப்பில் முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். 7:00 செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் குறித்து அதன் தலைமை ஆசிரியர் ஆர். மணிவேல் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை உழவு மற்றும் பசுந்தால் உரப்பயிர் சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஐயாதுரை அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி பி. ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன் அவர்கள். 8:30 செய்தி அறிக்கை. 8:35 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசிர அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் நீரஜ் மிஸ்ரா அவர்கள் வழங்கும் சித்தார் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி வாரணாசி. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் இடம்பெறும். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இன்று 7:02 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் குறித்து அதன் தலைமை ஆசிரியர் பி. மணிவேல் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 7:30 செய்தி அறிக்கை. 7:35 மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இவைகள் யாவும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. காலம் நிற்பதும் இல்லை விற்பதும் இல்லை என்பது குறித்து கருத்துக்களை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:45 மாநில செய்திகள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீலநிற குப்பை தொட்டி குறித்து உரை வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். நாளை காலை 7:00 சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல். 7:25 நலமாய் வாழ. ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோகநாத் அவர்கள். நாளை காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:30 தகவல் தளம். நாளை காலை 8:03 தகவல் தளம். காலை 8:30 முதல் 9:00 வரையிலும், 9:10 முதல் 10:00 வரையிலும், 10:10 முதல் 11:00 வரையிலும், 11:10 முதல் நண்பகல் 12:00 வரையிலும், 12:10 முதல் பிற்பகல் 1:00 வரையிலும், 11:10 முதல் 1:50 வரையிலும், 2:30 முதல் 3:00 வரையிலும், இரவு 7:10 முதல் 8:00 வரையிலும், 9:10

மீண்டும் அறிவிக்கின்றோம். நாளை காலை 8:30 முதல் 9 வரையிலும், 9:10 முதல் 10 வரையிலும், 10:10 முதல் 11 வரையிலும், 11:10 முதல் நண்பகல் 12 வரையிலும், 12:10 முதல் 1 வரையிலும், 1:10 முதல் 1:50 வரையிலும், 2:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:10 முதல் 8 வரையிலும், 9:15 முதல் 10 வரையிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே காலை 9:00, 10:03, முற்பகல் 11:03, நண்பகல் 12:00, பிற்பகல் 1:00, 1:50 ஆகிய நேரங்களில் திரையிசை இடம்பெறும். நாளை பிற்பகல் 2:18 இன்றும் இனியவை. 3:10 4:03 திரையிசை, 3:25 வானிலை அறிக்கை, 3:30 சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜம், என் சங்கீதா ஆகியோர் வாசித்துள்ள இரு வயலின் இசை இடம்பெறும். நாளை மாலை 4:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 5:03 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 இரவு 7:00 திரையிசை, 6:25 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 8:03 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 8:15 திரையிசை, 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00, பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் மாலை 6:25 வரை ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, பிற்பகல் 2:15, மாலை 4:00, 5:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:03 8:30 நம்ம புதுவை, 8:55 சாய்பாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:03 திரையிசை, 10:03 கெட் செட் கோ இணையவழி கேம் ஷோ, முற்பகல் 11:03 மெலடி மேஜிக், பிற்பகல் 12:03 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:03 ஹாய் சிநேகிதியே சமையல் குறிப்புகள், 2:18 காலத்தை வென்ற கானங்கள், 3:03 ஹலோ டாக்டர், கோடைக்கால சரும நோய்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் தோல் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை மாலை 4:03 முதல் 5:00 வரையிலும், 5:03 முதல் 6:10 வரையிலும் இடம்பெறுவது திரையிசை, 6:25 முதல் 7:00 வரையிலும், 7:03 முதல் 7:15 வரையிலும், 7:35 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:05.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள்

0: நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

0: நேரம் 7:02.
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் தரும் தகவல்கள் மற்றும் புதுச்சேரி ஜவகர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: புதுச்சேரியில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலத்துங்கன் கூறுகையில்,
1: மே 4ஆம் தேதி புதுவையில் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ அதுக்காக ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணியிருக்கு. நம்ம வாக்கு எண்ணிக்கை வந்து 3 மையங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ட்ராகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்டு மோதிலால் நேரு பாலிடெக்னிக், 3 இடத்துல அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையாக 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மளுடைய CAPF அண்ட் ஸ்டேட் IRBN மற்றும் நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ், இவங்க 3 பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லேண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து டவுன்லேயும் வந்து விரிவாக பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்டிங் ஹால் வந்து ஒரு உள்ளார வந்து கேண்டிடேட் சைடில் இருந்து கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தடவை புது இன்ஸ்ட்ரக்ஷனான ECI இன்ஸ்ட்ரக்ஷன் படி QR கோட் ஐடி கார்டு வந்து கொடுக்கப்படும். கவர்மெண்ட் அஃபிஷியல், மற்றபடி இந்த ஏஜென்ட்ஸ், கேண்டிடேட் அவங்க யாருக்குமே வந்து மொபைல் ஃபோன் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து 3 அடுக்கு ஃப்ரிஸ்கிங் இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் முடிவுலையும் வந்து அவங்களுடைய முன்னிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ECI அத்தரைஸ்டு மீடியா பர்சனும் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து இந்த கவுண்டிங் ப்ரொசீஜர் வந்து பார்க்க முடியும். போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகளை வந்து காலையில் 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்போம். EVM ஓட்டை வந்து 8:30 வந்து எண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஆர்வோவும் 2 அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த முதல்ல வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் முடித்து டிக்ளேர் பண்ண, அவங்களோட ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் 2வது அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்க எண்ண ஆரம்பிப்பாங்க. மொத்தமாக நம்ம ஒரு புதுச்சேரியில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து சுமாராக ஒரு 4 மணிக்கு வந்து முடிவடையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
0: புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கு கோடை கொண்டாட்டம் என்ற இலவச பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நேற்று தொடங்கிய இந்த பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். இசை, ஓவியம், விளையாட்டு என பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இது குறித்து மேலும் விளக்கமாக கூறுகிறார் புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் தலைமை ஆசிரியர் திரு ஆர். மணிவேல்.
2: புதுச்சேரி அரசாங்கம் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் கோடை விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ள வகையில் கழிக்கும் பொருட்டு புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் 9 இடங்களில் கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு, தேக்குவாண்டா மற்றும் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சி முகாமானது மே 2ஆம் தேதி முதல் இனிதே தொடங்கியது. இப்பயிற்சி முகாமில் மாணவர்கள் சுமார் 480 மேற்பட்டோர் கலந்து கொண்டு

0: பயன்பெற்று வருகிறார்கள். இப்பயிற்சி முகாமில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க நமது ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்கள் 38 நபர்கள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்திலிருந்து இசை பயிலும் மாணவர்கள், நடனம் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஓவியம் பயிலும் மாணவர்கள், புதுச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ் விளையாட்டு இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் 12 பேர் உள்பட மொத்தம் 43 பயிற்றுநர்களை கொண்டு இப்பயிற்சியானது ஜவஹர் சிறுவர் இல்லம் மற்றும் காலாப்பெட்டு மினி பால்பவன், லாஸ்பேட்டு, வில்லியனூர், நோனாங்குப்பம், பாகூர், திருவண்டார் கோயில், கரியமாணிக்கம் ஆகிய பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இசை, ஓவியம், நடனம், வாய்ப்பாட்டு, இசைக்கருவி மீட்டல், விளையாட்டு, தேக்குவாண்டா, கராத்தே ஆகிய பயிற்சிகளை மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். இப்பயிற்சி முகாமுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் மாணவர்களுக்கு தேவையான மெட்டீரியல்களை சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். இப்பயிற்சி முகாம் ஒரு மாதம் நிறைவு பெற்றவுடன் கலைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு நடைபெறும். இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வயது வரம்பானது 6 வயது முதல் 16 வயது பூர்த்தி அடைந்த மாணவர்கள் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம். இவர்களுக்கு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுவர். விண்ணப்பத்தை முன்னரே வழங்கக்கூடிய பெற்றோர்களுடைய விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்களுக்கு சுமார் ஒரு புதுச்சேரி மெயின்பால் 600 மாணவர்கள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு மாணவர்களை சேர்த்துக்கொள்வோம். ஏனைய ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் 250, 300, 150 ஆகிய மாணவர்களை சேர்க்கை நடைபெறுகிறது. தேர்வு எதுவும் கிடையாது. மாணவர்கள் இப்போ அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஐடி கார்டு மட்டும் இருந்தாலே போதும், அவங்களுக்கு இந்த கலைகளை கற்றுத்தரும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பயிற்சி முகாமானது காலை 9 முதல் 12 மணி வரை நடைபெறும். ஒரு மாணவர்களுக்கு 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் 1 மணி நேரம் இசைக்கருவியும் 1 மணி நேரம் விளையாட்டு, ஓவியம் ஆகிய பயிற்சிகளை மாற்றி கற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு மாணவர்கள் வந்து நடனம், ஓவியம், விளையாட்டு ஆகிய பிரிவுகளில் 100 மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. இசைக்கருவி மீட்டல் மேற்கத்திய இசைக்கருவிகளான கீபோர்டு, வெஸ்டர்ன் ட்ரம்ஸ், கிட்டார் ஆகிய பிரிவுகளில் மாணவர்களின் எண்ணிக்கை 20 அளவிலே உள்ளது. இந்த அரிய கலைகளை வந்து புதுச்சேரி அரசாங்கம் கற்றுத்தர ஏற்பாடு செய்துள்ளதால் மாணவர்களுடைய ஆர்வமாக இதில் கலந்து கொள்கிறார். அவர் வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அவர்களுடைய கவனம் செல்போனில் இருந்து இந்த மடைமாற்றம் செய்ததற்கு ஜவஹர் பால்பவன் ஒரு ஏதுவான அமைப்பாக இருக்கிறது. இங்கே விளையாட்டு வந்து இன்டோர் கேம் முழுவதும் கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஷட்டில், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட் ஆகிய பயிற்சிகள் வெளியரங்க விளையாட்டுகளாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்ளரங்க விளையாட்டுகளாக செஸ், கேரம் ஆகிய விளையாட்டுகள் கற்றுத்தரப்படுகிறது. மாணவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் போதுமான நிழல் தரக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி இயற்கையான சூழலில் நடைபெற்று வருகிறது. அதனால் இங்கு காலை 9 முதல் 12 மணி வரை வெயிலுக்கு முன்பாக மாணவர்கள் தங்கள் பயிற்சியை முடித்து பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். கோடை கொண்டாட்டம் என்பது மே மாதம் 2 தேதி முதல் 31 வரை மட்டுமே நடைபெறும். ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் அன்றாட நடவடிக்கைகளான ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸஸ் ஒவ்வொரு வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறுகிறது. 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வேலை நாட்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ ரெகுலர் கிளாஸுக்கு நம்மளுடைய பால்பவன் ஆசிரியர்கள் மட்டுமே பயிற்சி அளிக்கிறாங்க. கோடை முகாமுக்கு மட்டும் வெளியிலிருந்து பயிற்சி ஆசிரியர்களை கொண்டு இப்பயிற்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஈவினிங்கில் வந்து கிராமிய நடனம், பரதம், வாய்ப்பாட்டு இசை, ஓவியம் மற்றும் வீணை, வயலின், மிருதங்கம், மேற்கத்திய இசைகளான ட்ரம்ஸு, கித்தார், கீபோர்டு மற்றும் உடற்கல்வி ஆகிய பிரிவுகளில் மாணவர்களுக்கு ரெகுலர் கிளாஸ் நடத்தி வருகிறோம். அதில் மாணவர்களுக்கு 6 வயது பூர்த்தி அடைந்த அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் பயிலும் மாணவர்கள் மாலை 4 மணிக்கு மேல் தங்கள் பள்ளி முடிந்த பிறகு 4:30 மணியிலிருந்து இப்பயிற்சி முகாமில் சேரலாம். ஈவினிங் கிளாஸ் ஜூன் மாதம் கோடை கொண்டாட்டம் முடிந்தவுடன் ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து அரசு பள்ளிகள் தொடங்கும். பள்ளி துவங்கியவுடன் அன்றையிலிருந்தே நாங்கள் மாலை வகுப்புகளுக்கான விண்ணப்பங்களை வழங்கி மாணவர்களை சேர்க்கை பெற்றுக் கொள்வோம். இந்த கோடை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் தினசரி வகுப்புகளுக்கு மாலை வேளையில் வருகை புரிவார்கள். இவங்க கோடை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். மாணவர்களுக்கான பள்ளி அளவிலான விளையாட்டு மற்றும் இசை, நடனம், ஓவியம் ஆகிய போட்டிகள் நடத்தப்படும். மாணவர்கள் கலை விழாவில் இந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் பரிசுகளும் வழங்கப்படும். கலையில் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஜவஹர் சிறுவர் இல்லத்திலிருந்து தங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பயில்வதற்கு இச்சான்றிதழ் ஒரு அடிப்படை கருவியாக அமைந்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை

0: கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினந்தோறும் காலை 6:15
3: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. 102.8 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், கோடைக்கால சரும நோய்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் தோல் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை மாலை 4:00 முதல் 5:00 வரையிலும், 5:30 முதல் 6:10 வரையிலும் திரையிசை கேட்கலாம். மாலை 6:25 முதல் இரவு 7:00 வரையிலும், 7:30 முதல் 7:15 வரையிலும், 7:35 முதல் 8:00 வரையிலும் இடம்பெறுவது மனம் விரும்புதே. 7:30 செய்தி அறிக்கை, 8:30 திரையிசை, 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 தேன் சிந்துதே வானம். இவைகள் யாவும் நாளை 102.8 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய சில நிகழ்ச்சிகள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய

0: இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழல் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீதம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு

0: 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 பேர் கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டு பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 3 முதல் 5 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், 6 முதல் 8 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி, முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தொடங்கி 31 வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 20:00. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன் விளம்பரம்.

0: டைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று திரவ உயிர் உரம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகள் ஆகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றன. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். முதலில் விதை நேர்த்தி முறையில் 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்க வேண்டும். நாற்று நனைத்தல் முறையில் 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்ய வேண்டும். நேரடியாக வயலில் இடுதல் முறையில் 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு வயலில் இட வேண்டும். நீர்வழி உரமிடுதல் முறையில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்க வேண்டும். திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள். மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10 முதல் 20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு ரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பயிரை பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றது. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கும். இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை. பூச்சி மற்றும் பூஞ்சாணக்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திவிட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. அடுத்ததாக 3G பூச்சி விரட்டி கரைசலை தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். இதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 1 கிலோ, கோமியம் 6 லிட்டர். செய்முறை: இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக 2 லிட்டர் கோமியத்தில் அரைக்க வேண்டும். 3 கலவைகளையும் ஒன்றாக கலந்து 16 நாட்கள் நொதிக்கச் செய்து பின் வடிகட்ட வேண்டும். இதனை 5% என்ற அளவில் கலந்து பயிர்களுக்கு தெளிக்கும் போது பூச்சிகளை கட்டுப்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கலாம். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:02 ஆகாஷ்வாணி புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி பி ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன் அவர்கள். நிகழ்ச்சியை நினைவூட்ட கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30, 8:00. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.

0: முதலில் கோடை விழவும் பசுந்தால் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக கோடை உழவு என்றால் என்ன? இந்தியாவில் 4 பருவங்களாக உள்ளது. 1 குளிர்காலம், 2 கோடைக்காலம், 3 பருவமழைக்காலம். இந்த பருவமழைக்காலம் 2 பிரிக்கப்பட்டுள்ளது. 1 தென்மேற்கு பருவமழை, 2 வடகிழக்கு பருவமழை. இந்த கோடை பருவம் மார்ச் முதல் மே மாதம் வரை இருக்கும். நிலங்களில் வயல்களில் பயிர்கள் சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். இந்த நேரங்களில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை பெய்யக்கூடிய மழைநீரை பயன்படுத்தி நம் வயல்களில் உழவு செய்வதே கோடை உழவு எனப்படும். இந்த கோடை உழவின் அவசியம் என்ன, நன்மைகள் என்ன? கோடை உழவு செய்தால் கோடி நன்மை பெறுவீர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் பருவ காலங்களில் தென்மேற்கு பருவமழையாக இருக்கட்டும், வடகிழக்கு பருவமழையாக இருக்கட்டும், இது இரண்டுமே நமக்கு போதுமான மழையளவு கிடைக்கும். மழைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வார இடைவெளியில் இல்லை மாத இடைவெளியில் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து மழை துளி இறங்கிக்கிட்டே இருக்கும், நல்ல உபயோகமாகவும் இருக்கும். ஆனால் இந்த கோடையில் பெய்யக்கூடிய மழை வந்து இடியும் மின்னலுமாக பெய்யும். ஏனென்றால் இந்த கிளவுட்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கும்ளோனிம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும்போது அந்த சவுண்டு வரும். இந்த நேரங்களில் நமக்கு பொதுவாக பருவ காலங்களில் பெய்யக்கூடிய மழை துளியின் அளவை விட இங்கு மழையின் அளவு அதிகமாகவும் குறைந்த நேரத்தில் அதிகமாகவும் மழையும் கொட்டி தீர்த்துவிடும். அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவார்கள், முன்னோர்கள்லாம் பார்த்திருப்பார்கள், ஆலங்கட்டி அத்திக்கட்டி மழை என்று சொல்லுவோம். பொதுவாக மழை துளியின் அளவு 0.5 மில்லிமீட்டர் அளவாகும். ஆனால் இந்த கோடை காலங்களில் பெய்யக்கூடிய மழை துளியின் அளவு 5 மில்லிமீட்டரிலிருந்து 50 மில்லிமீட்டர் அளவு இருக்கும். அதாவது கட்டி கட்டியாக பெய்யும். பருவ காலத்தில் ஒரு வாரம் பெய்யக்கூடிய மழையானது ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் பெய்ந்து விடுகின்றது. உதாரணமாக வடகிழக்கு பருவமழையில் ஒரு வாரத்திற்கு ஒரு மாதத்திற்கு 30 மில்லிமீட்டர் மழை பெய்கின்றது என்றால், இங்கு ஒரு நாளில் 1 மணி நேரத்திலேயே 30 மில்லிமீட்டர் மழை பெய்து விடுகின்றது. அப்படி பெய்யும் பொழுது அந்த மழைநீர் அனைத்தும் வீணாகி கடலுக்கு சென்று விடுகின்றது. அந்த மழைநீரை பயனுள்ளதாக நம் வயலிலே நாம் சேமித்து வைப்பதற்கு தான் இந்த கோடை உழவு நாம் பண்ண சொல்கின்றோம். உங்களுக்கே தெரியும், கோடை காலங்களில் வெப்பநிலை ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும். வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்வதும் வாய்ப்புகள் இருக்குது. அப்பொழுது அந்த மழையை பயன்படுத்தி நாம் உடனடியாக கோடை உழவு செய்ய வேண்டும். கோடை உழவு செய்வதற்கு ஏற்ற இயந்திரங்கள் என்ன என்றால், நாம் பொதுவாகவே நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரமும் நம்மளால் உடல் உழைப்பு இருக்க முடியாது, நமக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது. 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் நமக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது. அதே மாதிரி மண்ணுக்கும் நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த மண்ணுக்கு ஓய்வு கொடுக்கும் நேரத்தில் அதுக்கு உணவும் கொடுக்க வேண்டும். அந்த ஓய்வு கொடுக்கும் நேரம்தான் இந்த கோடை காலம். கோடை காலத்தில் நாம் எந்த பயிர்கள் அதிகமாக சாகுபடி செய்தாலும் அதிகப்படியான மகசூல் கிடைக்காது. ஏனென்றால் அதிக வெப்பம், அதிக வெப்ப காரணத்தினால், மழையின்மை காரணத்தினால் அதிக மகர்ந்த சேர்க்கை நடக்காது. அதனால் மகசூல் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த நேரங்களில் முதல் கோடை உழவை பயன்படுத்தி நாம் ஆழமாக உழவு செய்யக்கூடிய ஒளிக்கலப்பை மூலமாக உழவு செய்ய வேண்டும். அது என்னது ஒளிக்கலப்பை? ஏன் அந்த ஒளிக்கலப்பையில் உழவு செய்ய வேண்டும் என்றால், பொதுவாகவே நாம் தற்பொழுது மாடு வைத்து உழவு செய்வது இல்லை.

இயந்திரங்கள் மூலமாக உழவு செய்து வருகின்றோம். தொடர்ச்சியாக டிராக்டரை பயன்படுத்தி உழவு செய்து வருகின்றோம். அதனால் மண்ணில் 6 அடிக்கு கீழ் மண் கடினத்தன்மையாக உள்ளது. மண் கடினத்தன்மையாக இருக்கும் பொழுது நாம் சாகுபடி செய்கின்ற பயிர்களின் வேர்கள் கீழே ஆழமாக இறங்க முடிவதில்லை. பொதுவாகவே பயிர்கள் 2 விதமான வேரமைப்பு கொண்டது. 1 ஆணிவேர், மற்றொன்று சல்லிவேர். அப்பொழுது நாம் உழவு ஆழமாக செய்தால் மட்டுமே தான் அந்த ஆணிவேர் கொண்ட பயிர்கள் ஆழமாக இறங்கும். ஆணிவேர் என்பது 2 அடி வரையும் ஆழமாக இறங்கக்கூடிய பயிர்களாகும். உதாரணமாக பருத்தி, துவரை, பயிர் வகை பயிர்கள், உளுந்து, பச்சைப்பயிர், இது மாதிரிலாம் சொல்லலாம். அப்பொழுது நாம் தொடர்ந்து டிராக்டரை பயன்படுத்தி உழவு செய்யும் பொழுது மண் இறுகமாக இருக்கின்றது. அந்த இறுகிற தன்மையை போக்குவதற்காக நாம் உளிக்கிளப்பியை கொண்டு உழவு செய்ய வேண்டும். இந்த உளிக்கிளப்பியை எந்த நேரத்தில் உழவு செய்வதுனா கோடை பருவத்தில். நமக்கு வயிற்றில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணால் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மண்ணுக்குள்ளார நல்லா ஒரு ஆழமாக கோடு மாறி கிழித்து கொண்டு போகும். இது 1 சால் கிழக்கு மேற்குமாகவும் மற்றொரு சால் வடக்கு தெற்குமாகவும் 2 சால்கள் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நாம் உழவு செய்ய வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு மண்ணுக்குள்ளே நல்ல காற்றோட்டம் ஏற்படும். அந்த காற்றோட்டின் மூலமாக அடுத்தது சட்டி கிளப்பியை கொண்டு நாம் உழவு செய்ய வேண்டும். ஏன் இந்த சட்டி கிளப்பியை கொண்டு உழவு செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தெரியாமலே நாம் மண் செம்மண், களிமண், வண்டல் மண், சரளை மண் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். மேலே உள்ள 6 அடி மண் தான் வளமான மண். அதுக்கும் கீழ் என்ன மண் அமைப்பு இருக்கின்றது என்று நமக்கு தெரிவதில்லை. அப்போ நம்ம போடக்கூடிய உரங்கள் எல்லாமே மேலே இருக்கின்றதா இல்லை கீழே பயிர் எடுத்துக்கின்றதா என்றும் தெரியறதில்லை. அப்போ சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்யும் பொழுது கீழே இருக்கிற மண் மேலே வரும், மேலே இருக்கிற மண் கீழே செல்லும். அப்பொழுது நம்ம போடக்கூடிய உரங்களும் வந்து மேலே இருக்கிற உரம் கீழே செல்லும். அதனால் சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். இந்த கோடை உழவின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள், முதலாவதாக மண் அரிமானத்தை தடுக்கலாம். 2வதாக மண்ணில் மழைநீரை சேமிக்கலாம். ஆழமாக உழவு செய்வதனால் பெய்யக்கூடிய மழைநீரை நாம் சேமித்து வைக்கலாம். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். பிரச்சினைக்குரிய களை விதைகளான அருகு, கோரை போன்ற களை விதைகளை மேலே கொண்டு வந்து சூரிய ஒளிப்பட்டு அழிக்க செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்குள்ள இருக்கிற பூச்சி முட்டைகள், கூட்டுப்புழுக்கள், நோய் கிருமி காரணிகளை நாம் அழிக்க செய்யலாம். இவையெல்லாம் கோடை உழவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இந்த உழவு செய்ததுக்கு அப்புறமாக நாம் ஏற்கனவே நான் சொன்னோம் மண்ணிற்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம் இயற்கையாகவே வளிமண்டலத்தில் நைட்ரஜன் தலைச்சத்து உள்ளது. 78% வளிமண்டலத்தில் உள்ளது. அந்த தாய்ப்பால் என சொல்லக்கூடிய மழை நீரை நாம் சேமித்து வைக்கின்றோம். இயற்கையாக மழை பெய்யும் பொழுது மட்டும்தான் ஒரு பயிர் நல்ல செழிப்பாக வளரும். நாம் என்னதான் நீர் பாய்ச்சினாலும் அந்தளவு பயிர் நன்றாக வளர்வதில்லை. மழை நீரினால் மட்டுமே நன்றாக வளரும். அதுதான் தாய்ப்பாலுக்கு இணையானது. அப்போ அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்தை நம் வயலுக்கு, நம் மண்ணில் பெருக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு தேவையான பயிர்களை விதைக்க வேண்டும். அப்படியான ஒரு பயிர் தான் இந்த பசுந்தால் உர பயிர்கள். நாம் எப்படி நமக்கு சாப்பிடுகின்றோமோ அதேமாதிரி மண்ணிற்கும் நாம் உணவு கொடுக்க வேண்டும். அந்த உணவாக இந்த பசுந்தால் உர பயிர்கள் கோடை பருவத்தில் நாம் விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் பொழுது அந்த மண்ணில் வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்தை பசுந்தால் உர பயிர்களான சணப்பு, தக்கை பூண்டு பயிர்கள் நிறைய வேர் முடிச்சுகளை உருவாக்கும். அந்த வேர் முடிச்சுகள் மூலமாக வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்தை வேர் முடிச்சு கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்துகிறது. இதன் மூலமாக நாம் செயற்கையாக இடக்கூடிய தலைச்சத்து உரங்களான யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட், அது மாதிரியான உரங்கள் அளவை குறைக்கலாம். இது இயற்கையாக நமக்கு கொடுத்தது. அப்போ அந்த பசுந்தால் உரப்பயிர்களை நம் விதைப்பு செய்வதன் மூலமாக நம் மண்ணில் நிலைநிறுத்தி செய்யலாம். இது அந்த வயலிலேயே விதைப்பு செய்து 40 to 45வது நாள் பூக்கும் தருணத்தில் நாம் மடக்கி உழவு செய்ய வேண்டும். ஏன் அந்த நேரத்தில் மடக்கி உழவு செய்ய வேண்டும், 60 நாளில் மடக்கி உழவு செய்யக்கூடாதா என்றால் அப்பொழுதுதான் அதனுடைய தண்டுகள் இலசாக மிருதுவாக இருக்கும், சீக்கிரம் மக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆகவே பூ பூக்கும் தருணத்தில் நம் வயலில் 40 to 45வது நாள் பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கை பூண்டு அந்த பயிர்களை விதைத்து மடக்கி உழவு செய்ய வேண்டும். இதில் சணப்பு எந்த இடத்தில் விதைக்கலாம், தக்கை பூண்டு எந்த இடத்தில் விதைக்கலாம் என்றால் சணப்பு பயிரானது தோட்டக்கால் பகுதி நில, கிணற்று பாசனம், அது மாதிரியான உள்ள பகுதிகளில் நாம் சணப்பு பயிரை விதைக்கலாம். தக்கை பூண்டு பயிரானது தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதிகளில், கால்வாய் பாசனம் இந்த பகுதிகளில் நாம் இந்த தக்கை பூண்டை விதைத்து மடக்கு உழவு செய்தலாம். இதன் மூலமாக நம் வயல்களுக்கு
ஒரு ஏக்கருக்கு இயற்கையாகவே 20 கிலோ தலைச்சத்து கிடைக்கின்றது. அப்போ உணவாகவும் நிலங்களுக்கு கிடைக்கின்றது. இப்போ இது மட்டும் இல்லாமல் நாம் பயிர் சா

சாகுபடி செய்வதற்கு முன்பாக வயலை நல்லா சுத்தம் செய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு பயிர் செய்தாலும் வயலில் உள்ள வேலிகள் வரப்புகள் சுத்தம் செய்வதில்லை. நாம் நெல் பயிர் சாகுபடி செய்யும் போது மட்டும்தான் சுத்தம் செய்கின்றோம். ஒரு சில விவசாயிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலை எப்பொழுதும் புற்கள் இல்லாமல் களைகள் இல்லாமல் பார்த்து கொள்வார்கள். ஏன்னா இந்த களைகள் எங்கிருந்து வருகின்றது என்னவே தெரியாது. ஏன்னா எல்லாவித சீதோஷண நிலையிலும் வளரக்கூடிய ஒரு களையாகும். நாம் பயிரைத்தான் விதைக்கின்றோம், ஆனால் களைகள் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த களைகள் எல்லாவித சீதோஷண நிலையிலும் வளரக்கூடியது. ஆகினால் இந்த களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த உழவு முறை ரொம்பவும் முக்கியமான ஒன்றாகும். நாம் எப்போ உழவு செய்ய போகின்றோம் என்றால் பருவகாலத்தில் விதைப்பதற்கு முன்பாக மட்டுமே தான் உழவு செய்ய போகின்றோம். முதல் உழவில் பண்ணுவது, அடுத்தது விதைப்பது, அப்படியே மடக்கி ஓட்டின்றோம். இதன் மூலமாக அதிகப்படியான களைகள் முளைத்து விடுகின்றது. அப்போ இந்த கோடை உழவு பண்ணுவதனால் பிரச்சனைக்குரிய களைகள் தொடர்ந்து நம்ம உழவு செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகம். அதிலும் மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய பயிர்களான இலங்கு வகை பயிர்கள், நிலக்கடலை, இது மாதிரியான பயிர்களுக்கு கண்டிப்பாக இந்த உளிக்கலப்பையை கொண்டு உழவு செய்ய வேண்டும். ஏனென்றால்

இது சீதோஷண நிலையிலும் வளரக்கூடிய ஒரு கலையாகும். நாம் பயிரைத்தான் விதைக்கின்றோம், ஆனால் களைகள் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த களைகள் எல்லாவித சீதோஷண நிலையிலும் வளரக்கூடியது. ஆகினால் இந்த களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த உழவு முறை ரொம்பவும் முக்கியமானது ஒன்றாகும். நாம் எப்போ உழவு செய்ய போகின்றோம் என்றால், பருவ காலத்தில் விதைப்பதற்கு முன்பாக மட்டுமே தான் உழவு செய்யப் போகின்றோம். முதல் உழவில் பண்ணுவது, அடுத்தது விதைப்பது, அப்படியே மடக்கி ஓட்டின்றோம். இதன் மூலமாக அதிகப்படியான களைகள் முளைத்து விடுகின்றது. அப்போ இந்த கோடை உழவு பண்ணுவதனால் பிரச்சனைக்குரிய களைகள் தொடர்ந்து நம்ம உழவு செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகம். அதிலும் மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய பயிர்களான இலங்கு வகை பயிர்கள், நிலக்கடலை, இது மாதிரியான பயிர்களுக்கு கண்டிப்பாக இந்த உளி கலப்பையை கொண்டு உழவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் மண்ணில் உள்ள அந்த கடினத்தன்மையை நாம் போக்க முடியும். மண்ணில் ஏன் அந்த கடினத்தன்மை வருகின்றது என்றால், நாம் தொடர்ந்து டிராக்டரை பயன்படுத்தி உழவு செய்து வருகின்றோம். கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவாக டிராக்டர் பயன்பாடு இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் எதற்கெடுத்தாலும் மிஷினரிஸ் தான் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றோம். ஒரு டிராக்டரின் எடையானது தோராயமாக 3.5 டன் 4 டன் ஆகும். ஒரு ஜோடி உழவு மாடின் எடையானது 960 அதிகபட்சமாக 1000 கிலோ வரை உள்ளது. ஒரு ஜோடி மாடுக்கு 4 கால்கள், ஆனால் டிராக்டருக்கு 4 வீல்கள். அதனோட பின்னாட்டு இருக்க வீல் சைஸ் பார்த்தா நமக்கு தெரியும், ரொம்ப பெரிதாக இருக்கும். இப்போ அந்த மாடு வச்சு உழவு செய்யும் பொழுது நம்மளுடைய மண் அமைப்பு அதிகமாக கடினத்தன்மை இல்லாமல் பொலபொலப்பாகவும் நன்றாகவும் இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்ம டிராக்டரை வைத்து தொடர்ந்து பயன்படுத்துவதனால் மண் கடினத்தன்மையை, ஹார்ட் பேனும் சொல்லுவாங்கள், நம்ம அந்த தோசைக்கல் மாதிரி ரொம்ப ஹார்டாகி போய்விட்டது. ரொம்ப கடினத்தன்மையாக உள்ள அந்த மண்ணை ஆழமாக உழவு செய்தால் மட்டுமே தான் நம் பயிர்கள் நல்ல ஒரு காற்றோட்டத்தை ஏற்படுத்தும். நம் விதைக்கக்கூடிய பயிர்கள் நல்ல ஆழமாக இறங்கும். மண்ணில் வேர்கள் ஆழமாக இறங்கினால்தான் மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த பயிர்கள் நல்ல ஒரு திடகார்த்தமான ஆரோக்கியமாக வளரும், மகசூல் நன்றாக கிடைக்கும். அப்போ இது மாதிரி இந்த கோடை விளைவை பயன்படுத்தி நாம் அதிக வருமானத்தை பெறலாம், மண் வளத்தை காக்கலாம், மழை நீரை சேமிக்கலாம், பிரச்சனைக்குரிய களை விதைகள் மற்றும் பூஞ்சான கொல்லி காரணிகளை அழிக்கலாம், பூச்சி முட்டைகள் கூட்டுப்புழுக்களை அழிக்கலாம். இதன் மூலமாக கோடை உழவு செய்து அந்த நேரத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களை விதைத்து மடக்கி உழுவதன் மூலமாக இந்த விவசாயத்தில் நாம் ஒரு அதிகப்படியான நல்ல லாபகரமாக பெயரலாம். இதெல்லாமே வந்து ஒரு நிலத்தை நல்லா உழவு செய்து பயிர் சாகுபடி செய்வதற்கு முன்பாக நல்ல ஒரு மண்ணமைப்பை கொடுப்பதற்கு வழிவகைக்கும். அது மட்டுமல்லாமல் மண்ணில் உள்ள கார அமிலத்தன்மை என்று நம்ம சொல்லுவோம், பிஹெச் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சராசரி வளமான ஆரோக்கிய மண் என்பது 6.5 to 7.5 பிஹெச் ரேஞ்ச் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த மண் நம்ம போடக்கூடிய உரங்கள் எல்லாமே நல்லா எடுத்துக்கொண்டு நன்றாக செழிப்பாக வளரும். அதிகப்படியான பிஹெச் ரேஞ்ச் 7.5 மேல் இருக்குது என்றால், நாம் இப்போ ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த பசுந்தாள உரப்பயிர்களான சணப்பு தக்கைப்பூண்டை விதைத்து மடக்கி உழுவதனால் சராசரி ரேஞ்சுக்கான 6.5 to 7.5 கொண்டு வரலாம். நம் மண்ணில் எல்லா விதமான பயிர்களும் நன்றாக வளரும். அதுவே நம் மண்ணில் அமிலத்தன்மையாக உள்ளது, 6.5 கீழ் இருந்தால் அமிலத்தன்மை என்று நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த அமிலத்தன்மையை நம்ம நடுநிலைக்கு கொண்டு வருவதற்காக சாம்பல் தூள், வீட்டு அடுப்புகளில் உள்ள அந்த சாம்பல் தூள் சொல்லுவோம், உட் ஆஷ், அதை வந்து மண்ணில் நிரப்பலாம். இல்லை கால்சியம் கார்பனேட் நம்ம போடலாம். சர்க்கரை ஆலை அழுக்கு நம்ம சொல்லுவோம், அதை வந்து மண்ணில் போடலாம். அதை விட கரிம பொருட்களான நன்கு மக்கிய தொழுவுரம் என்பது ஆட்டு எரு, மாட்டு எரு, கால்நடைகள் கழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய உரங்களை நம் வயல்களில் இட்டு அதன் மண் வளத்தை காக்கலாம், மண் வளத்தை மேம்படுத்தலாம். அப்போ இந்த தொழுவுரமானது நன்கு மக்கிய இருக்க வேண்டும். ஆட்டு எரு அவ்வருடம், மாட்டு எரு மறுவருடம் என்று சொல்வார்கள். அது என்ன ஆட்டு எரு அவ்வருடம், மாட்டு எரு மறுவருடம் என்றால், ஆடு இடக்கூடிய அந்த கழிவுகளானது ஆட்டு புழுக்கை என்று நம்ம சொல்வார்கள். ஆடுகள் நன்றாக மென்று டைஜஸ்ட் ஆகி அதை வயிற்றிலிருந்து வரும் பொழுதே மக்கி தான் வரும். அந்த ஆட்டு புழுக்கையை அந்த வருடமே எடுத்து வயல்களில் இட்டு நாம் பயிர் சாகுபடி செய்யலாம். ஆனால் மாடு இடக்கூடிய அந்த சாணமானது, அந்த சாணம் பச்சை சாணத்தை நீங்கள் நேரடியாக வயலில் இட்டால் அந்த சாணத்தில் அதிகப்படியான யூரியா அமோனியா இருக்கும். அந்த யூரியா அமோனியா இருக்கிறதுனால அதிகமான வெப்பத்தை உருவாக்கி நம்ம இடக்கூடிய அந்த சாணம் நம் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீர்களை அழித்துப்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் பயிர் சாகுபடி செய்கின்ற அந்த பயிர்களையும் எரித்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் நம் இடக்கூடிய பசுஞ்சாணத்தை பொதுவாகவே நன்கு மக்கி ஏறிவிடும் பொழுது அதிலிருந்து நிறைய நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் நிறைய நைட்ரஜன் தலைச்சத்தை வெளியிடும்.
ஆனால் இந்த பசுஞ்சாணத்தை நாம் போடும் பொழுது அந்த பசுஞ்சாணம் நுண்ணுயிரியானது எடுத்துக்கொள்கின்றது, அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸாக நடக்கின்றது. எடுப்பதனால் அப்போ நம்ம போடக்கூடிய பசுஞ்சாணம் மண்ணில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை எடுத்துக்கொள்வதனால் நாம் பயிர் சாப்பிடுகின்ற பயிர்கள்

0: சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பசுஞ்சாணத்தை நேரடியாக வயல்களில் போடும்போது நமக்கு சௌகரியகரம் இல்லாத ஒரு நாற்றம் வீசக்கூடும். அது மட்டுமில்ல, நிறைய பாக்டீரியாக்கள் பூஞ்சாணங்கள் உருவாகும் தேவையில்லாமல். இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக தான் நன்கு மக்கிய மாட்டு எருவை ஒரு குழி எடுத்து நன்றாக மக்க வைத்து அந்த எருவை நாம் வயலுக்கு போட வேண்டும். இது எப்பொழுது போட வேண்டும் என்றால் கடைசி உழவிற்கு முன்பாக ஒரு ஏக்கருக்கு 5 டன் என்ற வீதம் மாட்டு எரு, ஆட்டு எரு, இந்த மாதிரியான எருக்களை இடலாம். இல்லை என்றால் பசுந்தாள் உர பயிர்களை நம்ம சாகுபடி செய்து அதை மடைக்கு உழவு செய்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை உரங்களான உயிர் உரங்கள்னு சொல்லக்கூடிய அசோஸ்பெர்லம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் இந்த உரங்களையும் விதநேர்த்தி செய்தும் விதைக்கலாம். விதநேர்த்தி செய்யவில்லை என்றால் கடைசி உழவில் நம் வயலில் 1 ஹெக்டருக்கு 2.5 ஏக்கருக்கு 10 பாக்கெட் என்ற வீதம், 1 பாக்கெட் 200 கிராம். அப்போ 10 பாக்கெட் என்று சொல்லும்போது 2 கிலோ நன்கு மக்கிய ஆட்டு மாட்டுரோடு கலந்து போடலாம். 10 பாக்கெட் அசோஸ்பெர்லம், 10 பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா போடலாம். இல்லை என்றால் அந்த காம்பினேஷன் ப்ராடக்ட் வேளாண்மை துறையின் மூலமாக கிடைக்கக்கூடியதற்கு அசோபாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் ப்ராடக்ட் அசோஸ்பெர்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா இது ரெண்டையும் 20 பாக்கெட் கலந்து மண்ணில் இடலாம். இது மாதிரி இடும் பொழுது நம் மண்ணில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாகும். மண் வளத்தை மேம்படுத்தலாம், புதிய இயற்பியல் பண்புகளையும் அதிகரிக்கலாம். மண் வளம் மேம்படுவது மட்டுமல்லாமல் மண் அரிமானத்தையும் தடுக்கலாம். இது மாதிரியான தொழில்நுட்பத்தை கடைபிடித்து விவசாய பெருமக்கள் அனைவரும் அதிக லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
1: இதுவரை கோடை உழவும் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஐயாதுரை அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் வெங்காயத்தில் ஏற்படும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பற்றி தெரிந்து கொள்வோம். வெங்காயம் இந்தியாவில் வணிக ரீதியான முக்கிய காய்கறி பயிர்களில் ஒன்றாகும். அது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகளினால் பரவலாக பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருப்பூர், தூத்துக்குடி, நாமக்கல், விருதுநகர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. தமிழகத்தில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ள பெரும்பாலான பகுதிகளில் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் வெங்காயத்தின் விலை மிகவும் அதிகமாக உள்ளது. இந்தியாவில் வெங்காய உற்பத்தியில் தமிழ்நாடு 9வது இடத்தில் உள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் ஊதா நிற இலைக்கருகள் நோய், வெங்காய அழுகல், அடி சாம்பல், பாக்டீரியல் அழுகல் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. எனவே விவசாயிகள் நோய்களின் தன்மையை பொறுத்து ஆரம்ப நிலைகளிலேயே கட்டுப்படுத்தும் முறைகளை மேற்கொண்டால் நோய்களை எளிதில் கட்டுப்படுத்தி பயன்பெறலாம். ஊதா இலைக்கருகள் நோய் வெங்காய சாகுபடியில் பெருத்த விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களுள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது ஊதா இலைக்கருகள் நோய் ஆகும். நோயின் தீவிரம் பருவத்திற்கு பருவம் மாறுபடும். இந்நோய் பெரும்பாலும் குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிரில் மார்கழி தை மாதங்களில் அதிகமாக காணப்படும். எனவே உழவர்கள் இதனை பனிசூறை என்று அழைக்கின்றனர். இந்நோய் தீவிரமாக தாக்கும்போது விளைச்சல் இழப்பு அதிகமாக இருக்கும். இந்நோயின் அறிகுறியாக இலை பகுதி வெளிரி பச்சையும் இழந்து நீள்வட்ட வடிவிலான ஊதா நிற புள்ளிகள் தென்படும். இதனிடையே கருமை நிற புள்ளிகள் பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும். நோய் தீவிரமாகும் போது பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து செடி முழுவதிலும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி இலைகள் காய்ந்து கருகிவிடும். இலைகள் பாதிப்படைவதால் வெங்காயம் சரிவர முதிர்ச்சி அடையாமல் விளைச்சல் பாதிப்பு ஏற்படும். நோய் மேலாண்மை. நோய் தாக்கப்படாத வயல்களில் இருந்து நடவு வெங்காயம் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் விதையில் சுமார் 7 முதல் 8 மாதங்கள் வரை இப்பூசணம் தங்கி அடுத்த பயிரை தாக்கும். பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்ந்த இரவு, மிதமான பகல் வெப்பநிலை, அதிக காற்றின் ஈரப்பதம் முதலானவை இந்நோய் பரவ சாதகமான சூழ்நிலைகளாகும். எனவே பனிக்காலங்களில் இப்பயிரை பயிரிடாமல் தவிர்த்து வைகாசி பட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். வெங்காய அழுகல் அல்லது அடித்தால் அழுகல் நோய். இந்நோய் தொடர்ந்து வெங்காயம் பயிரிடப்படும் பகுதிகளில் அதிகமாக காணப்படும். மிதமான வெப்பநிலையில் இந்நோய் வளர்ச்சி ஏற்படும். ஆரம்பத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாகி துவண்டு காய்ந்து வளர்ச்சி குன்றியிருக்கும். இதனை விவசாயிகள் கோழிக்கால் நோய் என்று அழைக்கின்றனர். நோய் தாக்கப்பட்ட செடியின் வெங்காயம் மற்றும் வேர்கள் அழுகி காணப்படும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைப்பரப்பு முழுவதும் வாடிவிடும். வெங்காயத்தின் குமிழ்கள் மென்மையாகி அழுகும். வேர்களும் அழுகிவிடும். வெள்ளை நிற பூசண வளர்ச்சி குமிழ்களின் மேல் காணப்படும். இந்த நோய் நடவு வயலிலும் சேமிப்பு கிடங்கிலும் காணப்படும். நோய் மேலாண்மை. வயல் எல்லையை சுற்றி 2 வரிசை மக்காச்சோளத்தை தடுப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஆரோக்கியமான வெங்காயத்தை விதை குமிழ்களை தேர்வு செய்து நடவு செய்ய வேண்டும். அறுவடை செய்த வெங்காய குமிழ்களை சுத்தமாக சேமிக்க வேண்டும். ட்ரைகோடர்மா அஸ்பரெல்லம் 1 கிலோவுக்கு 4 கிராம் என்ற அளவில் அடியுரமாக இட வேண்டும். நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அந்த இடத்தை சுற்றிலும் 0.1% கார்பன்டாசிம் அல்லது 0.25% காப்பர் ஆக்சிக்ளோரைடு அல்லது 0.1% காப்பர் ஹைட்ராக்சைடு கரைசலை மண்ணில் ஊற்ற வேண்டும். அடிசாம்பல் நோய். இந்த நோய் குறிப்பாக அதிக ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் ஏற்படும். பூஞ்சையின் வளர்ச்சி இலைகள் அல்லது பூ தண்டுகளின் மேற்பரப்பில் காணப்படும். பின்னர் வெளிர் பச்சை கலந்த மஞ்சள் நிறமாக மாறும். இறுதியாக இலைகள் அல்லது விதை தண்டுகள் சரிந்து காய்ந்துவிடும். திருகல் நோய். இலைகள் திருகி கோழிக்கால்கள் போன்று தோற்றமளிக்கும். இலைகள் மஞ்சளாகிவிடும். இப்பூசண வித்து நோய் தாக்கப்பட்ட இலைகளின் மேற்பரப்பில் வட்ட வடிவிலான கருப்பு நிறமுடைய புள்ளிகளை ஏற்படுத்தும். நோய் தாக்கப்பட்ட செடிகளில் ஒளிச்சேர்க்கை குறைந்து செடியின் வளர்ச்சி மிகவும் மோசமாகும். நோய் மேலாண்மை. ட்ரைகோடர்மா அஸ்பரெல்லம் என்ற உயிரியல் நோய் கட்டுப்பாட்டு காரணியை கொண்டு விதை நேர்த்தி அல்லது குமிழ்கள் நேர்த்தி 1 கிலோவுக்கு 25 கிராம் என்ற அளவில் செய்ய வேண்டும். இவ்விதை நேர்த்தியை செய்வதற்கு ஒட்டும் பொருளாக அரிசி கஞ்சியை பயன்படுத்த வேண்டும். மேலும் நோயின் தீவிரம் அதிகமாகும் நிலையில் 1 லிட்டருக்கு கார்பன்டாசி மற்றும்

மான்கோசெஃப் ஒரு கிராம் என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இத்துடன் ஒட்டும் திரவம் 1 லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பது அவசியமாகும். வெள்ளை அழுகல் நோய். இலைகள் மஞ்சளாகி நுனி கருகிய செடிகளை பிடுங்கி பார்க்கும்போது வேர்கள் அழுகி காணப்படும். வெங்காய குமிழின் அடிப்புறம் அல்லது சாம்பல் நிற பூசண வளர்ச்சியுடன் காணப்படும். தாக்குதல் அதிகமாகும் போது சிறிய கருப்பு நிற கோள வடிவ ஸ்க்லிரோசியா உருவாகும். வெங்காய குமிழ்கள் முழுவதும் அழுகிவிடும். பயறு வகைகள் சோளம் அல்லது மக்காச்சோளம் கொண்டு பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். சுத்தமான விதைகளை பயன்படுத்துதல் வேண்டும். அங்கக உரங்களுடன் சேர்த்து உரமிட வேண்டும். ஃபீனோமில் அல்லது கார்பன் டைஆக்சைடு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தாலும் நல்லவை கேட்க. காலம் நிற்பதும் இல்லை, விற்பதும் இல்லை. கருத்துக்களை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நாளை காலை 6:55 சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீலநிற குப்பை தொட்டி குறித்து உரை வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 12:50 புதின

பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-3 சிநேகிதியே சமையல் குறிப்புகள் இடம்பெறும். 3-3 ஹலோ டாக்டர். கோடைக்கால சரும நோய்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் தோல் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.

0: நேரம் 8:02.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இன்று இடம்பெறுவது. வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர் பங்கேற்கும் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன். கடந்த April 9 நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 90% மேற்பட்ட வாக்குப்பதிவு என்ற வரலாற்று சாதனை எட்டப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் வாயிலான நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு பொதுமக்களையும் சென்றடையும் வகையில் புதுமையான பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து இடைவிடாது களப்பணி ஆற்றியதன் மூலம் இந்த வரலாற்று சாதனையை சாத்தியப்படுத்தி இருக்கிறது புதுச்சேரி தேர்தல் துறை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியீடு, தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் என்பது குறித்த கேள்விகளோடு புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர் அவர்களை சந்தித்தோம்.
2: வணக்கம் சார். புதுச்சேரி வரலாற்றுல இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத வகையில வாக்கு சதவீதம் அதிகமா இருந்தது. நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில வாக்கு எண்ணிக்கையோட முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளை விளக்கமா சொல்லுங்க.
3: வணக்கம். வாக்கு எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு புதுச்சேரியில 4 பிராந்தியங்கள் இருக்கு. புதுச்சேரி பிராந்தியம் 1, காரைக்கால் பிராந்தியம் 1, மாஹி 1, யானம் 1. இப்போ புதுச்சேரியில இருக்கிற தொகுதிகள் பார்த்தோம்னா 23, காரைக்கால்ல 5 தொகுதிகள், மாஹி யானம் தலா ஒவ்வொரு தொகுதிகள். இப்ப புதுச்சேரி பிராந்தியத்துல 23 அசம்பிளி கான்ஸ்டிடன்சி இருக்கிறதுனால இங்க 3 சென்டர்ல, கவுண்டிங் சென்டர்ல வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெறும். அது என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்பேட்ல இருக்கிற விமென்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் மோதிலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், இது 2வது மையம். 3வது வந்து டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ். விமென்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல 5 ரிட்டர்னிங் ஆபிசர்ஸ், அவங்களோட வாக்குப்பதிவு எண்ணிக்கை அங்கே நடைபெறும். அதே மாதிரி மோதிலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல 4 ரிட்டர்னிங் ஆபிசர்ஸோட கவுண்டிங் நடக்கும். டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல 3 ரிட்டர்னிங் ஆபிசர்ஸோட வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடக்கும். இங்க வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கு ரொம்ப முக்கியமானது வந்து செக்யூரிட்டி. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏன் இங்க அதிகமா பண்றோம்னா, நம்மளோட புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் சென்டரும் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கு பதிவு பெற்ற அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் அங்கதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதே இடத்துல தான் கவுண்டிங் பண்ண போறோம். அதனால அங்க வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறோம். முதல் அடுக்கு பாதுகாப்புல பார்த்தோம்னா லோக்கல் போலீஸ் கவுண்டிங் சென்டர்ல இருந்து 100 மீட்டர் பெரிஃபெரியில பெடஸ்ட்ரியன் ஜோன், அதாவது பாதசாரிகள் மட்டுமே அணுக முடியாது. யாரு அணுக முடியும்னா, வேலிடான ஐடென்டிட்டி கார்டு, அந்த தேர்தல் அதிகாரி வந்து அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்திருப்பாரு. யாரு கொடுத்திருப்பாருன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேண்டிடேட்டோட கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாரு வேட்பாளரும் அவரும் வந்து ஐடி கார்டு வச்சிருப்பாரு, அவரும் உள்ள வரலாம். அது மட்டும் இல்லாம அந்த கேண்டிடேட்டோட பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் அனுமதி உண்டு. இது வந்து பொலிட்டிக்கல் சைட்ல. அபிஷியல் சைட்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு கவுண்டிங் டேபிளுக்குமே ஒரு கவுண்டிங் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பாரு, கவுண்டிங் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. அது அணியில மத்திய சர்க்கார்ல வேலை செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர்ஸ், ஒவ்வொரு டேபிளுக்குமே இந்த 3 பேரும் இருப்பாங்க. ஸோ மொத்தமா வந்து அந்த ஃபெசிலிட்டி அணுகக்கூடியது இவங்க மட்டும்தான் இருக்க முடியுது. இது அன்னியில வேற யாருமே அதை வந்து அணுக முடியாது. இந்த முதல் அடுக்கு பாதுகாப்பு வந்து யாருன்னு பார்த்தோம்னா புதுச்சேரியில இருக்கிற சிவில் போலீஸ் அதை பாதுகாப்பாங்க. 2வது அடுக்கு பாதுகாப்பு எங்க ஆரம்பிக்கணும்னா, அந்த கவுண்டிங் சென்டரோட கேட்ல இருந்து ஸ்ட்ராங் ரூம் வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட பகுதி, அதை வந்து புதுச்சேரி ஆர்ம்டு போலீஸ் IRBN, புதுச்சேரி ஆர்ம்டு போலீஸ் PAP IRBN, இதில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் அலுவலர்கள் அதை வந்து பாதுகாப்பாங்க. இன்னர் லெவல்ல 3வது அடுக்கு செக்யூரிட்டி, அது ஒன்லி சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய அந்த போலீஸ் ஃபோர்ஸ், அதில் வந்து அவங்க ஆர்ம்டு போலீஸாக இருப்பாங்க. அதில் வந்து 24/7 வந்து சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் இருப்பாங்க. அதில் வந்து வெளியால் அனுமதிக்க முடியாதபடி அங்கே லாக் அண்ட் கீழே இருக்கப்படும். இது வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும். இதுக்குள்ள இது ஸ்ட்ராங் ரூம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், கவுண்டிங் ஹாலுக்கு

0: நான் சொன்ன மாதிரி அந்த கேண்டிடேட்டோ அவரோட ஏஜென்ட்டோ இல்ல கவுண்டிங் ஏஜென்ட்ஸோ வந்து ஐடி கார்டை வச்சுட்டு உள்ள வரலாம். ஆனா அவங்களுக்கு தொலைபேசி எடுத்துட்டு வர்றதுக்கான அனுமதி இல்லை. அதனால அவங்களை வந்து ரெண்டாவது செக்யூரிட்டி லெவல்ல வந்து ஃபிரஸ்கிங் பண்ணி அவங்களுக்கு தனியா மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு ஒரு இடம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் ரூம்குள்ள அவங்க மொபைல் போனை வந்து டெபாசிட் பண்ணிட்டு தான் கவுண்டிங் ஹால் உள்ள அவங்களால போக முடியும். அது இல்லாம மூன்றாவது அடுக்குல வந்து அவங்களுக்கு இன்னொரு ஃபிரஸ்கிங் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா செக் பண்ணி வேற எதுவுமே பொருள் இல்லைன்ற பட்சத்துல அவங்க அலோவ் பண்ணுவாங்க உள்ள. சோ அப்படி கவுண்டிங் ஹாலுக்குள்ள போன பிறகு ஒவ்வொரு கவுண்டிங் ஹால்லயுமே ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு இந்த ஏஜென்ட் மட்டுமே போகக்கூடிய ஃபெசிலிட்டி, அவங்களால உள்ள போக முடியாது, ஒரு கிரில் மாதிரி போட்டு அதை மறைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால ரிசல்ட்டை பார்க்க முடியும், வெளியில உட்கார்ந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். அந்த இது வந்து வெளியில இருக்கிற ஒரு லேயர், உள்ள இருக்கிற லேயர்ல தான் ஆக்சுவல் கவுண்டிங் நடக்கும். அங்க கவுண்டிங் டேபிள்ஸ் நிறைய, ஒவ்வொரு ஹாலுக்கும் ஏத்த மாதிரி கவுண்டிங் டேபிள்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, அவர்கிட்ட எவ்வளவு வாக்குச்சாவடிகள் இருக்குன்றத வச்சும் இந்த கவுண்டிங் டேபிள் எண்ணிக்கை குறையும் கூடும். ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டுவன்சியில புதுச்சேரிக்கு வந்து ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியும் கொஞ்சம் சைஸ்ல சின்னது தமிழ்நாடு விட. அப்படிங்கறதுனால நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து புதுச்சேரியில பார்த்தோம்னா குறைவாக 4 ரவுண்டு வரைக்கும் போகும், மேக்சிமம் 7 ரவுண்டு வரைக்கும் ஒரு சில இடத்துல போகுது. ஆவரேஜா சொல்லணும்னா 4-5 ரவுண்டுக்குள்ள ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியும் முடிஞ்சிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கவுண்டிங் டேபிள்லயும் இந்த 3 அதிகாரிகள், கவுண்டிங் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், கவுண்டிங் சூப்பர்வைசர் இருப்பார், கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர் இருப்பார். இவங்க வந்து அந்த ஏஜென்ட் வெளியில உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த கிரில்லுக்கு வெளியில அவங்க பாக்குற மாதிரி அவங்க பார்வைக்கு தெரியற மாதிரி அந்த மெஷினை வந்து ஒரு பலகையில வச்சிருப்பாங்க. இவங்க வாக்குப்பதிவு ரிசல்ட்டை பாக்குறப்போ எண்ணிக்கை பண்றப்போ அவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும். ஃபார்ம் 17C ஒரு படிவம் வச்சிருப்பாங்க. 17C படிவத்துல Part 2 அப்படிங்கிற பகுதியை வந்து ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கு அப்படின்றத கிளியரா ரெக்கார்ட் பண்ணி அவங்களும் பார்க்க முடியும் இவங்களும் பார்க்க முடியும். பிளஸ் அவங்க கிட்ட ஒரு போட்டோ காப்பி எடுத்து ஏஜென்டோட கையெழுத்தையும் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அது கவுண்டிங் கம்பைலேஷன் டேபிள்னு ஒரு டேபிள் போகும். அங்க ஜெனரல் அப்சர்வர் இருப்பார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ற அதிகாரிகள். அவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க புதுச்சேரிக்கு. அவங்க வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து வாக்கு எண்ணிக்கையோட ரெடினஸ் ஆய்வு பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த கவுண்டிங் டே அன்னைக்கு அவங்க மேற்பார்வையும் அதுல இருக்கும். அதனால தவறுகள் வரதுக்கான ஸ்கோப் வந்து 100% கிடையவே கிடையாது. இந்த கம்பைலேஷனுமே ரெண்டு பேர் தனித்தனியா பண்ணுவாங்க. அப்சர்வரோட சைட்ல ஒரு கம்பைலேஷன் நடக்கும், ரிட்டர்னிங் ஆபிசர் சைட்ல தனியா ஒரு கம்பைலேஷன் நடக்கும். ரெண்டும் டேலி பண்ணி அது ஓகேவான பிறகு அந்த ரவுண்ட் வைஸா அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு ஒயிட் போர்டில் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அதை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஏஜென்ட்டும் பார்த்துக்கலாம், அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற வேட்பாளரும் பார்த்துக்கலாம், நம்பர்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கவுண்டிங் ரிசல்ட்ஸ் பொதுமக்களும் பார்க்கக்கூடிய வகையில் ஈசிஐ நெட் ஆப்ல அந்த ப்ரொவிஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் கவுண்டிங் டே அன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்களும் ஈஸியாக ecinet.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு அவங்க பொதுமக்களும் பார்க்கலாம்.
1: வாக்கு எண்ணிக்கையின் போது இவிஎம் மற்றும் விவிபாட் முடிவுகள்ல ஒருவேளை ஏதாவது வேறுபாடு இருந்தால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படும்?
0: 3 விதமான சினாரியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து அந்த இவிஎம் மெஷின் இருக்கு இல்லையா, அந்த அதுல வந்து அந்த சியூன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும்தான் எடுத்துட்டு வருவாங்க ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து கவுண்ட் பண்றதுக்காக. அந்த கண்ட்ரோல் யூனிட் எடுத்துட்டு வரப்போ அவங்க பிரஸ் பண்றப்போ சமயத்துல பேட்டரி டென்னா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக டிஸ்பிளே வராம இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மெஷின் எடுத்து ஓரமா வச்சுட்டு எல்லா ரவுண்டும் கவுண்ட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த மெஷினோட விவிபேட் மெஷினை எடுத்துட்டு வந்து அதை வந்து தனியா ஒரு விவிபேட் கவுண்டிங் பூத்னு தனியா இருக்கும், அதுக்குள்ளவே இருக்கும். அதுல வந்து ஃபுல்லா வேலை போட்டிருப்பாங்க, வெளியில அந்த ஸ்லிப் எதை எடுத்துட்டு போக முடியாது, அப்படி செக்யூர்டா இருக்கும். அதுக்கு தனியா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்ல, அதுல இருக்க விவிபேட் ஸ்லிப்பை கவுண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிஃபரன்சஸ் வர பட்சத்துல அகெயின் சேம் அதோட கரஸ்பாண்டிங் விவிபேட் மெஷினை எடுத்து அங்க கவுண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இல்லாம இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கும். அது எப்படின்னா மாக் போல் டேட்டாவை கிளியர் பண்றாங்க. மாக் போல் வந்து அந்த போலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போல் டே அன்னைக்கு அந்த ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாம் காமிப்பாங்க. அங்க இருக்கிற போலிங் பூத் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து மாக் போல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலா ஒரு ஓட்டு, அதே மாதிரி ஒரு 50 ஓட்டை போட்டு இந்த மெஷின் கரெக்டா வேலை செய்யுதுன்றத காமிச்சு மாக் போல் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. சில நேரங்களில் தவறுதலாக இந்த மாக் போல் கிளியர் பண்ணாம இருக்கிற பட்சத்துல அந்த மாக் போல் ஸ்லிப்ஸும் விவிபேட்டுக்குள்ள இருக்கும், அப்போ ஒரு இஷ்யூ வரலாம். அப்பவும் இந்த கவுண்டிங்கை வந்து எடுத்து அந்த மாக் போல் டேட்டாவை மைனஸ் பண்ணிட்டு கரெக்டான நம்பர் அசஸ் பண்ணி தெரிவிப்பாங்க. இந்த பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஆனா புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் எல்லா மெஷினுமே மாக் போல் கிளியர் செய்யப்பட்டது ஆல்ரெடி, இது ஸ்க்ரூட்டினிலே தெரிஞ்சிடுச்சு, நம்ம கிட்ட 0 cases ஆஃப் மாக் போல் இது.
1: சரி, இப்ப வாக்கு எண்ணிக்கையோட முடிவுகள் எவ்வாறு அறிவிக்கப்படும்? ஒவ்வொரு சுற்றோட முடிவும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுமா? அதற்கான பிரத்யேகமான ஏதாவது இணையதளம் இருக்கிறதா?
0: 2-3 விதமா சொல்லலாம். வாக்கு எண்ணிக்கை வந்து ரவுண்ட் வைஸ் ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே எண்ணிக்கையை வந்து இன்ஸ்டன்டா கம்பைலேஷன் முடிஞ்ச உடனே அவர் நோட்டீஸ் போர்டில் எழுதுறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவார். அனௌன்ஸ் பண்ண பிறகு நோட்டீஸ் போர்டில் எழுதி எப்போதுமே இருக்கும் ரவுண்ட் 1 அப்படின்னு போட்டு இருக்கும், அந்த எண்ணிக்கை இருக்கும். இது வந்து அந்த கவுண்டிங் சென்டருக்குள்ள நடக்கும்.

0: விஷயம். இதே மாதிரி இந்த இசை நெட் ஆப்லயுமே பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில ரவுண்ட் ஒன் ரிசல்ட்ஸும் அங்கேயும் வந்துடும். அதனால பொதுமக்கள் அதுலயும் பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஊடகங்களுக்கும் இதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா ஊடகத்துக்கும் அங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து ஊடகவியலாளரும் அங்க வந்து பார்க்கிற வகையில தனியாவே அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் வச்சிருக்காங்க. அதுல அவங்களுக்கு உடனுக்குடன் வந்து ரவுண்ட் வைஸ் ரிசல்ட்ஸ் தெரிவிக்கப்படும். அவங்களும் அவங்களோட ஊடக ஆபீஸுக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்து பேசுற அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் ரூம்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். போட்டோ காப்பியர் மெஷின் இருக்கும், அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்க மொபைல் போன்ஸ் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நிறைய சேனல்ல வந்து பொதுமக்களுக்கு தெரிகிற வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.
1: சார், வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் அதிகாரப்பூர்வ முடிவு எத்தனை மணிக்கு வெளியாகும்னு சொல்ல முடியுமாங்க சார்?
0: புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் மற்ற பிற மாநிலங்கள் மாதிரி அல்லாமல் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னிங் ஆபிசர் வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இல்லாமல் ரெண்டு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியை ஹேண்டில் பண்றாங்க அவனோட ஆவரேஜா. இதுல வந்து எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா மாஹி, யானம், அப்புறம் நெட்டப்பாக்கம், காரைக்கால்ல ஒரு தொகுதி. ஈவன் இந்த ரிட்டர்னிங் ஆபிசர்ஸ் மட்டும்தான் தலா ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி ஹேண்டில் பண்றாங்க. மற்ற எல்லா ரிட்டர்னிங் ஆபிசர்ஸுமே புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இது சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா காலையில 8 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கும். 8:00 to 8:30 வரைக்கும் போஸ்டல் பேலட் கவுண்டிங் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமும் போகும், ஆனா 8:30 தான் இவிஎம் கவுண்டிங் ஆரம்பிக்கும். இவிஎம் கவுண்டிங் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். இதுல போஸ்டல் பேலட் கவுண்டிங் வந்து கடைசி 2 ரவுண்டுக்கு முன்னாடிக்குள்ள முடிஞ்சு ஆகணும். முடியாத பட்சத்துல போஸ்டல் பேலட் கவுண்டிங் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் 2 ரவுண்ட் ரிசல்ட்ட கவுண்டிங் வந்து தாமதிச்சு வெயிட் பண்ணுவாங்க. போஸ்டல் பேலட் கவுண்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற செய்தி வந்த உடனே லாஸ்ட் 2 ரவுண்டையும் முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த ரிட்டர்னிங் ஆபிசர் அடுத்த தொகுதிக்கானதை வந்து எடுத்து கவுண்ட் பண்ணுவாரு. ஸோ அப்படி பாக்குறப்ப தோராயமா வந்து புதுச்சேரியில ஒரு 4 to 5 மணிக்குள்ள கம்ப்ளீட்டான ரிசல்ட்ஸ் வந்து மக்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
1: சார், ஒருவேளை வாக்கு எண்ணிக்கை நேரத்தின் போது அரசியல் கட்சியினர் அல்லது வேட்பாளர்களோட தரப்புல இருந்து ஏதாவது புகார் இருந்ததுன்னா அந்த புகார்களை விசாரிக்கிறதுக்கு ஏதாவது வசதி இருக்கா? உடனடி தீர்வுக்கான ஏதாவது குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா?
0: உங்களுக்கு நார்மலா வந்து புகார்கள்னு பெருசா வரதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி கவுண்டிங் அப்போ. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம போலிங் டே முடிஞ்ச உடனே, நம்ம April 9th முடிச்சோம், முடிச்ச உடனே அடுத்த நாள் April 10th வந்து போஸ்ட் போல் ஸ்க்ரூட்டனி நடக்கும். அதாவது வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு ஒரு ஆய்வு, அது யார் தலைமையில் நடக்கும்னா ஜெனரல் அப்சர்வர், எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி இருப்பாரு, இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி இருப்பாரு, கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அப்பவே வந்து ஏதாவது பூத்ல பிரச்சனை அப்படின்னா அதை அங்க வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இந்த பூத்ல வந்து இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூத்தோட ஃபார்ம் 17C எடுப்பாங்க, காப்பி. 17A ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கும், அது வந்து வாக்காளரோட லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சரிபார்த்து அதுல ஓகேன்னு சொன்ன பிறகுதான், இல்ல நம்ம வந்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கறத அந்த ஜெனரல் அப்சர்வர் வந்து ஒரு ரிப்போர்ட்டா கமிஷனுக்கு கொடுப்பாரு. பிளஸ் நம்மளோட ரிப்போர்ட்டும் கமிஷனுக்கு போகும், இந்த ஸ்க்ரூட்டனி ரிப்போர்ட்டும் போகும். அதை ஆய்வு பண்ண பிறகுதான் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணும்னா புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் மறு வாக்கு எண்ணிக்கை, அதாவது ரீபோல் கண்டக்ட் பண்றதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வாக்குப்பதிவுல எந்த பிரச்சனை இல்லைன்றது நமக்கு இப்ப தெரியும். கவுண்டிங்ல நீங்க சொல்ற மாதிரி கவுண்டிங்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு அங்க இருக்கிற கேண்டிடேட்டோ அவரோட ஏஜென்ட்ஸோ ரிட்டர்னிங் ஆபிசர் கிட்ட தெரிவிக்கலாம். தெரியற பட்சத்துல அவர் அதுக்கு ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் இந்த மாதிரி மனு கொடுத்திருக்காரு, இங்கவே அந்த மனுவை வந்து நான் இந்த முறையில இந்த காரணத்துக்காக நான் ஏற்றுக்கொள்றேன் இல்ல நிராகரிக்கிறேன் அப்படிங்கறத காரணத்தோட ஒரு ரைட்டிங்ல எழுதி அவர்கிட்ட முடிவை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் கவுண்டிங் கண்டினியூ ஆகும். இது எல்லாமே வந்து குயிக்கா நடக்கும். இது எல்லாமே வந்து அந்த கவுண்டிங் அப்சர்வர் சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷனால் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரியோட முன்னிலையில் நடக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் கமிஷனும் அதை கண்காணிக்குது. அந்த ரிட்டர்னிங் ஆபிசரும் இதை ப்ராப்பரான முறையில் ரிசீவ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் என்னன்றதை பார்த்து அதுக்கான காரணத்தோட ஏற்றுக்கொள்றாரோ இல்லை நிராகரிக்கிறாரோ அப்படிங்கறது கிளியரா ஒரு முடிவை ரைட்டிங்ல சொல்லணும். அப்பதான் அந்த ப்ராசஸ் முடிவுக்கு வரும். அது வரைக்கும் கவுண்டிங் ப்ராசஸ் டெம்பரரியா ஹால்ட் ஆகி வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் இதுல அந்த கவுண்டிங் ஹால்க்குள்ள கொண்டே நடக்கக்கூடிய பல்வேறு கோணங்களில் பார்க்கப்பட்ட விஷயங்கள்.
2: வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்று இதுவரை நமது கேள்விகளுக்கு விளக்கம் தந்தார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி. ஜவஹர். நேர்முகம் கண்டவர் ஆனந்தி முருகன். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ். நாத், அமைப்பில் உதவி எல். விஜயா, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதல்

0: மேல் அலைவரிசை நேரம் 8:16:18. திரை இசை கேட்கலாம். வருவது ஜென்சி குரலில் ஜானி படத்திற்கான பாடல்.
1: Just listen.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை, வாசிப்பவர் சரவணகுமார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 9 தேதி நடைபெற்றது. இதில் 91.23% வாக்குகள் பதிவானது. வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்கு எண்ணிக்கை 6 மையங்களில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியிலும், மாஹேவில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் டாக்டர் எஸ்ஆர்கே அரசு கலைக்கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 166 எண்ணிக்கை மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு கூடுதலாக அஞ்சல் வாக்குச்சீட்டு எண்ணிக்கைக்காக 35 மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள், வேட்பாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் கைபேசி எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது.

0: வாக்கு எண்ணும் பணியில் 859 அரசு ஊழியர்கள் ஈடுபடுகின்றனர். தேர்தல் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கையொட்டி நாளை மதுபான கடைகள், ரெஸ்டோ, பார், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தொடர்புடைய மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் தீ விபத்துகளை தடுத்தல் மற்றும் அவற்றின் பாதிப்புகளை குறைத்தலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரத்தை கடைபிடிக்க உள்ளது. மத்திய சுகாதார செயலாளர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சா நாளை தீ பாதுகாப்பு வாரத்தை தொடக்கி வைப்பதுடன் தீ பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கும் தலைமை வகிக்கிறார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளுடன் இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாஹே துணை கருவூலத்திலிருந்து ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் அல்லது சுதந்திர போராட்ட வீரர் ஓய்வூதியம் போன்ற சேவைகளை பெறுவோர் தங்கள் ஆயுள் சான்றிதழை நாளை முதல் வரும் 29 வரை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் ஆதராக முடியாதவர்கள் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களால் வழங்கப்பட்ட ஆயுள் சான்றிதழை தபால் மூலமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாகவோ அனுப்பலாம். www.jeevanpraman.gov.in என்ற இணையதளம் மூலமாக சமர்ப்பித்து அதன் நகலை அனுப்ப வேண்டும். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி ஷர்ஃப் சக்தி திரவ எரிவாயு கப்பல் ஆர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13 விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசி நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெங்களூரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்சி ஐ ஸ்பேஸ் தனது முதன்மை செயற்கைக்கோளான மிஷன் சிருஷ்டியை இன்று ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதன் மூலம் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 190 கிலோகிராம் எடையுள்ள மிஷன் சிருஷ்டி ஒரு இந்திய தனியார் நிறுவனத்தால் இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய செயற்கைக்கோளாகும். இது விண்வெளி தொழில்நுட்பத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும் புதிய தலைமுறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் கேலக்சி ஐயையும் இடம்பெறச் செய்துள்ளது. ஐபிஎல் 20 கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத் கொல்கத்தா அணிகளிடையே ஐதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டரங்கில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் குஜராத் அணிக்கு எதிராக ஆடி வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 11 5 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:34. திரையிசை மீண்டும் தொடர்கிறது. மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பெங்களூரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸி ஐஸ்பேஸ் தனது முதன்மை செயற்கைக்கோளான மிஷன் சிருஷ்டியை இன்று ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதன் மூலம் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்குவங்கம் ஆகிய சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. புதுச்சேரியில் 3 மையங்களிலும், தமிழகத்தில் 62, அசாமில் 40, கேரளத்தில் 43, மேற்குவங்கத்தில் 77 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்திகள் மற்றும் அறிவிப்புகளை வழங்கும் ஆகாஷ்வாணி செய்திகளின் வாட்ஸ்அப் சேனல் 100,000 ஃபாலோயர்ஸ் என்ற மைல்கல்லை வெற்றிகரமாக எட்டியுள்ளது. ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்படவுள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மேலும் இவற்றை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. காரைக்கால் தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி மற்றும் மாஹே தேர்வு மையங்களில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா ஆகியோர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் கொல்கத்தா அணிகளிடையே ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிராக ஆடி வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 16.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து 9:15க்கு ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30 12:00. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்கள் மனதோடு உறவாட வருகிறது சங்கீத வானிலை. நண்டு படத்திற்காக மலேசிய வாசுதேவன் குரலில் வரும் பாடலை கேட்கலாம்.

பசுமரத் ஆணி போல உங்கள் மனதில் பதிந்திருக்கும் இனிய கானங்களை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திற்காக இளையராஜா கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடலை.

இதுவரை உங்கள் மனதோடு உறவாடியது சங்கீத வானிலே. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 7:25 நலமாய் வாழ. ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோகநாத் அவர்கள். நாளை காலை 8:30 முதல் 9 மணி வரையிலும், 9:10 முதல் 10 மணி வரையிலும், 10:10 முதல் முற்பகல் 11 மணி வரையிலும், 11:10 முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பிற்பகல் 12:10 முதல் 1 மணி வரையிலும், 1:10 முதல் 1:50 மணி வரையிலும், 2:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:10 முதல் 8 மணி வரையிலும், 9:15 முதல் 10 மணி வரையிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை மாலை 4:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:07. நிகழ்ச்சி நிரல். நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. காலம் நிற்பதும் இல்லை விருப்பதும் இல்லை குறித்து கருத்துக்களை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தேவீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீல நிற குப்பை தொட்டி குறித்து உரை வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல், அறிவியல் பார்வையில் மண் உரை வழங்குபவர் முனைவர் ஆர் குமரன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோகநாத் அவர்கள். நாளை காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:03 தகவல் தளம். நாளை காலை 8:30 முதல் 9:00 வரையிலும், 9:10 முதல் 10:00 வரையிலும், 10:10 முதல் 11:00 வரையிலும், முற்பகல் 11:10 முதல் நண்பகல் 12:00 வரையிலும், பிற்பகல் 12:10 முதல் 1:00 வரையிலும், 1:10 முதல் 1:50 வரையிலும், 2:30 முதல் 3:00 வரையிலும், இரவு 7:10 முதல் 8:00 வரையிலும், 9:15 முதல் 10:00 வரையிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே காலை 9:00, 10:03, முற்பகல் 11:03, நண்பகல் 12:00, பிற்பகல் 1:00, 1:50 ஆகிய நேரங்களில் திரை இசை இடம்பெறும். நாளை பிற்பகல் 2:18 என்றும் இனியவை. 3:10 4:03 திரை இசை. 3:25 வானிலை அறிக்கை. 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜம் என் சங்கீதா ஆகியோர் வாசித்துள்ள இரு வயலின் இசை இடம்பெறும். நாளை மாலை 4:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:03 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நாளை மாலை 6 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் திரை இசை. நாளை மாலை 6:25 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 8:03 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 8:15 திரை இசை. 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் 6:25 வரை ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, பிற்பகல் 2:15, மாலை 4 மணி, 5 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:03 8:30 நம்ம புதுவை, 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:03 திரை இசை, 10:03 கெட் செட் கோ இணைய வழி கேம் ஷோ, முற்பகல் 11:03 மெலடி மேஜிக், பிற்பகல் 12:03 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:03 ஹாய் சிநேகிதியே சமையல் குறிப்புகள் இடம்பெறும். இதுவரை நாளை முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. All preparations are in place for counting of votes for the assembly elections in 4 states, West Bengal, Kerala, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry, to be held tomorrow. The counting will begin at 8 in the morning. Counting of postal ballots will be taken up first, and counting of electronic voting machines will start at 8:30 a.m. Early trends are expected to emerge by noon. Election Commission has put in place robust security arrangements for smooth counting at 4 states and 1 Union Territory. Voting for all 126 seats in Assam, 140 in Kerala and 30 seats in Puducherry was held on the 9th of April. Polling for all 234 assembly constituencies in Tamil Nadu and for the first phase in West Bengal covering 152 seats was held on the 23rd of April. Voting for the second phase in West Bengal took place on the 29th of last month for 142 constituencies. In West Bengal, counting will take place across 77 centres. More from our correspondent.
2: After an intense campaign and record voter participation, all eyes are now on tomorrow's verdict, which will decide who governs West Bengal for the next 5 years. According to the Election Commission, postal ballots will be counted first, followed by electronic voting machines in multiple rounds. Results for 293 constituencies are expected through the day, while the remaining Faltha constituency will go for the fresh polling later this month. Central forces, state police personnel and election officials deployed to ensure a smooth and transparent counting process. CCTV surveillance and multi-layer security arrangements have been put in place at strong rooms and counting halls. Early trends are expected within the first few hours of counting, while the final picture may be emerged by evening. Sandipan Dashgupta, Akashvani News, Kolkata.
1: Indian space startup Galaxy has launched Mission Drishti, world's first Optosat satellite, aboard SpaceX Falcon 9 rocket from California in United States. Weighing 190 kg, Mission Drishti is the largest Earth observation satellite ever built by a private Indian company. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi lauded the successful launch of Mission Drishti satellite, highlighting it as a major milestone in India's space and innovation journey. The United Arab Emirates has resumed normal flight operations to multiple destinations in India after brief suspension amid West Asia conflict. It comes after the UAE General Civil Aviation Authority has announced full resumption of normal air navigation operations within country's airspace and lifted temporary precautionary measures. The Ministry of External Affairs in a statement said,